பாலுக்குள் புலியே வர வேண்டும் நீ வெளியே, இனி ஜம்பம் பலிக்கா.

5:38 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ குரல்களில். இது உடன்பிறப்பு.

9:49 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக இளையராஜா, நாகூர் இ எம் ஹனீஃபா, எஸ் பி பாலசுப்ரமணியம் இவர்களின் குரல்களே.

நேரம் 5:54 30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் குழந்தை இசை திரைப்படத்திற்காக ராஜ் சீதாராமன் சித்ரா குரல்களில்.

இதுவரை இசை அமுதம் பருகினோம். மீண்டும் இசை அமுதம் நிகழ்ச்சி நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலா இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:02:40. மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. மகிழ்ச்சியுடன் புதிய காலையின் இனிய துவக்கம் இனிதே ஆரம்பம்.

நிகழ்ச்சியில் துவக்கமாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள செய்தி. விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது.

இந்த கிராமத்தில் உள்ள ராஜபாளையம் வட்டத்தில் புத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நத்தம்பட்டி கிராமத்திலிருந்தும் அத்திக்குளம் செங்குளம் கிராமத்தில் அயன்னாச்சியார் கோவில் கிராமத்திலும் பூவாணி நல்லிங்கப்பேரி பட்டாக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் அம்மாப்பட்டி மூவரை வேண்டான் கிராமத்திலும் பிள்ளையார் குளம் கிராமத்திலும் குன்னூர் கிராமத்திலும் விழுப்புணர் கிராமத்திலும் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 6:05 புதிய காலையில் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. செங்கோட்டை திரைப்படத்திற்காக சித்ரா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நேரம் 6:10 புதிய காலையில் இனி ஒலிக்க வருகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: காலமறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்தையும் வென்றுவிடலாம். காலம் பொன் போன்றது என்ற பழமொழி தோன்றுவதற்கு காரணம் பொன்னை விட உயர்ந்ததும் சிறந்ததும் காலமறிந்து செயல்படுவதாகும் என்பதனாலே. ஒவ்வொருவரும் தனக்கான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்துவக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர்வொழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குரலுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் 2nd உலகப் போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பனிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலே செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்கு

0: அதற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளைப்பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
6: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
5: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: நேரம் 6:16. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியோடு. புதிய காலையில் இனி வருவது
8: இந்நாளின் சிறப்பு.
9: ஆகஸ்ட் 15 இன்று இந்தியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 இன்று இந்தியா விடுதலை பெற்றதை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும்.
10: வடகொரியா, தென்கொரியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
9: காங்காவ் நாட்டில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் பனாமா நகரம் நிறுவப்பட்ட ஆண்டு 1519.
10: ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் பனாமா கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1914.
9: ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் இந்தியா 190 ஆண்டு கால பிரித்தானிய ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்று பொதுநலவாயத்தில் இணைந்த ஆண்டு 1947.
10: ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் கொரிய குடியரசு உருவான ஆண்டு 1948.
9: ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் காங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1960.
10: ஆகஸ்ட் 15 இதே நாள்ல தான் பக்ரைன் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1971.
8: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:18 அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இடம்பெறுவது நிகழ்ச்சியும் நேரமும். நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் பற்றியும் அவை ஒலிபரப்பாகும் நேரமும் பற்றி அறிந்து கொள்வோம். நேர்களே, இன்று காலை 7 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றிரவு 9:30 புதுடெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் பிராந்திய மொழி வடிவம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:30 இயற்கை இன்பத்தில் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஆடிப்பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர்

சாய்லட்சுமி சரண்யி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:45 அந்திப்பூக்கள், 6:55 தேசபக்தி பாடல். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல் 10:02 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருவள்ளிக்கேணி குளக்கரை மாருதி ஆலயம் பற்றிய சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 10:09 சாய்பாலின் என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 10:12 விருப்பகானங்கள் நேர் விருப்பமாய் இடம்பெறுகிறது மதுரையை சேர்ந்த டி சங்கர் அவர்களின் விருப்ப பாடல்கள். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். முற்பகல் 11:02 சுதந்திர தாய் தந்த வரம், இதில் தன்னுரிமை மண்ணுரிமை பெண்ணுரிமை கருத்துரிமை என்கின்ற தலைப்பில் சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை கவிஞர் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள் கவிதைகளை வழங்குகிறார்கள். தன்னுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி அவர்கள், மண்ணுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி அவர்கள், பெண்ணுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அப்பர்ணா அவர்கள், கருத்துரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ், நிகழ்ச்சி அமைப்பு என் வி சதீஷ்குமார். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு ஸ்டம்ப்டு இடம்பெற கேட்கலாம். 1:17 வசந்த கானங்கள், பிற்பகல் 2 மணிக்கு விடுதலை வேட்கை தமிழர்களின் பங்கு சுதந்திர தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 விடுதலை வேர்கள் நிகழ்ச்சி தொகுப்பு எல்என்ஜி ரவிசங்கர். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மாலை தென்றல் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. இன்று மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:02 சக்கரவியூகம் 14 பகுதி இடம்பெற கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தேவன். இன்றிரவு 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் அலவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்ஸ்மை நிகழ்ச்சி இடம்பெறும். 9:00 தேசபக்தி பாடல்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.5 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். புதிய காலையில் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. ஐ லவ் இந்தியா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடும் பாடல்.

புதிய கலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இன்று காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 9:30 புதுடெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில்

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் இப்பொழுது 6:30. புதிய காலையில் இனி இடம்பெறுவது
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் M.K. மணிமேகலை அவர்கள்.
5: தமிழக வரலாற்றில் முத்திரை பதித்த ஊர்கள் பல உண்டு. உலக வரலாற்றில் தமிழ்நாட்டையும் தமிழர் பெருமையையும் பதிவிட்டிருக்கும் ஒரு தொன்மையான ஊரின் பெருமைகளை அறிந்து கொள்ளலாம். அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமம். இயற்கை அழகு, தொல்லியல் சின்னங்கள், சமணர் படுகைகள், பாறை குகைகள், கல்வெட்டுகள் மற்றும் பறவைகள் வாழிடங்கள் ஆகியவற்றால் உலக புகழ்பெற்ற ஒரு கிராமம். இவ்வூரின் வரலாற்று சிறப்புகள் சங்ககாலம் முதல் மக்கள் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. கிமு 2 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. சமண முனிவர்கள் தங்கி தவம் செய்த சமணர் படுகைகள், ஜெயின் பெட்ஸ் காணப்படுகின்றன. பாண்டியர் கால வரலாற்றுக்கான முக்கிய ஆதாரங்கள் இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இயற்கை வளங்களும் கொட்டி கிடக்கும் ஊர் அரிட்டாப்பட்டி. கருங்கல் மலைகள், இயற்கை குகைகள், சிறிய ஏரிகள் காணப்படுகின்றன. மழைநீரை சேமிக்கும் பாரம்பரிய நீர்நிலைகள் உள்ளன. பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு வாழ்விடமாகவும் உள்ளது. உயிரியல் முக்கியத்துவங்கள் நிறைந்த ஊரும் அரிட்டாப்பட்டி. பல்வேறு வகையான பறவைகள் இங்கு வாழ்கின்றன. மயில், கிளி, கொக்கு, நாரை போன்ற பறவைகளை அடிக்கடி இங்கே காணலாம். பல்லுயிர் வளம் நிறைந்த பகுதியாக அறியப்படுகிறது. தொல்லியல் முக்கியத்துவத்திலும் சிறந்த ஊர் அரிட்டாப்பட்டி. தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சமணர் கற்படுகைகள், பாறை குகைகள், பழமையான கோயில்கள் மற்றும் சிற்பங்கள். சுற்றுச்சூழலுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது அரிட்டாப்பட்டி? மலை, காடு, ஏரி ஆகியவை இணைந்த தனித்துவமான சூழல் அமைப்பு நிலத்தடி நீர் செழிப்பிற்கு உதவுகிறது. உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் பகுதியாக விளங்குகிறது. இவ்வளவு சிறப்புகளால் சுற்றுலா முக்கியத்துவமும் பெறுகிறது இவ்வூர். வரலாற்று ஆர்வலர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், இயற்கையை நேசிப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள், பறவைகள் பார்வையாளர்கள் ஆகியோர் அதிகம் வருகை தருகின்றனர். பழமையும் பெருமையும் நிறைந்த இவ்வூரின் பாரம்பரியத்தையும் தொன்மையையும் சிதைக்கும் முயற்சியில் பல காரணிகளும் இல்லாமல் இல்லை. கல்குவாரி நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, சட்டவிரோத சுரங்கப்பணிகள், வாழ்விடச் சீர்கேடு, இப்படி பல காரணிகள். தமிழர் பண்பாட்டின் சின்னமாய் விளங்கும் அரிட்டாப்பட்டியின் வரலாறு, தொல்லியல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க அரசும் நீதிமன்றங்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொன்மையின் சின்னமான அரிட்டாப்பட்டியின் சிறப்புகள் இன்னும் பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கட்டும்.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் M.K. மணிமேகலை அவர்கள்.

6:34. அகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலையோடு. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று முற்பகல் 11:02 சுதந்திர தாய் தந்த வரம் சிறப்பு சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். இதில் தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை என்கின்ற தலைப்பில் தலைமை கவிஞர் முனைவர் முத்துசந்தானம் அவர்கள் தலைமையேற்க கவிதைகளை வழங்குகிறார்கள். தன்னுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி அவர்கள், மண்ணுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி அவர்கள், பெண்ணுரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அப்பர்ணா அவர்கள், கருத்துரிமை என்கின்ற தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன் அவர்கள், அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ், நிகழ்ச்சி அமைப்பு என் வி சதீஷ்குமார். நேரம் இப்பொழுது 6:35. புதிய காலையில் இனி கேட்கலாம்.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களின் நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: உழவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, பப்பாளியில் ஆந்த்ராக்னோஸ் நோய் குறித்த அறிவிப்பு. இது ஒரு ஃபங்கஸ் நோயாகும். குறிப்பாக பழுத்து வரும் அல்லது பழுத்த பழங்களில் அதிகமாக தாக்கும். இதன் அறிகுறிகள்: பழத்தின் மேற்பரப்பில் சிறிது பள்ளமான வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும். பழம் பழுக்க தொடங்கும் போது இந்த புள்ளிகள் பெரிதாகி கருமையாக மாறும். பின்னர் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெள்ளை நிற ஃபங்கஸ் தோன்றும். பழத்தின் சதி பகுதி அழுகத் தொடங்கும். மழை துளிகள் மூலம் இந்த நோய் பரவலாம். காற்று, கருவிகள் மற்றும் மனிதர்கள் மூலமும் இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்புண்டு. இந்நோயை கட்டுப்படுத்த அறுவடை செய்யும் போது பழங்களில் கீறல் அல்லது அடிபடுதல் ஏற்படாமல் கவனிக்க வேண்டும். மேங்கோசெப் என்ற ஃபங்கஸ் கொல்லிகளை பயன்படுத்தலாம். இவற்றுடன் ஒட்டும் திரவத்தை கலந்து தெளிக்க வேண்டும். அறுவடைக்கு 2 வாரங்களுக்கு முன்பாக ஃபங்கஸ் கொல்லி தெளிப்பதை நிறுத்த வேண்டும். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாரம் முள்ளுவாடி அரசு தோட்டக்கலை பண்ணையில் விவசாயிகளுக்காகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் உயர்தர நாற்றுகள் மற்றும் கன்றுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. விற்பனைக்கு தயாராக உள்ளவை பாக்கு செடிகள் 1 லட்சம், மா ஒட்டு செடிகள் 15,000, தென்னங்கன்றுகள் 4,000 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. பழக்கன்றுகள் நெல்லி, எலுமிச்சை, கொய்யா, மாதுளை, சப்போட்டா, டிராகன் பழச்செடிகள் தயாராக உள்ளன. மரக்கன்றுகளும் கருவேப்பிலை செடிகளும் உள்ளன. காய்கறி நாற்றுகள், தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவை விற்பனைக்கு தயாராக உள்ளன. மண்புழு உரமும் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அன்பார்ந்த விவசாயிகளே, பழ மரங்களை காப்பாற்றக்கூடிய போர்டோ கலவை தயாரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்வோம். செம்பு சல்பேட் 1 கிலோ, சுண்ணாம்பு 1 கிலோ எடுத்து 100 லிட்டர் தண்ணீரில் கரைக்கும் போது 1% போர்டோ கலவை தயாராகும். 1 கிலோ செம்பு சல்பேட்டை 50 லிட்டர் தண்ணீரில் கரைக்க வேண்டும். 1 கிலோ சுண்ணாம்பை தனியாக 50 லிட்டர் தண்ணீரில் கரைத்து வடிகட்ட வேண்டும். சுண்ணாம்பு கரைசலுக்குள் மெதுவாக செம்பு சல்பேட் கரைசலை ஊற்றி தொடர்ந்து கலக்க வேண்டும். ஒரு சுத்தமான இரும்பு ஆணியை 2 முதல் 3 நிமிடங்கள் கலவையில் வைக்க வேண்டும். செம்பு படிவு இல்லை என்றால் கலவை சரியாக தயாரிக்கப்பட்டது என்று அர்த்தம். செம்பு

படிவு தோன்றினால் மேலும் சிறிது சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். பல விவசாயிகள் கத்தரித்தல் செய்கிறார்கள், ஆனால் வெட்டு பகுதிகளை பாதுகாக்காமல் விடுவதால் நோய்கள் வேகமாக பரவுகின்றன. பொதுவாக மாமரம், எலுமிச்சை, கொய்யா போன்றவற்றில் இந்த பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த போர்டோ கலவையை கெட்டியான பேஸ்டாக தயாரித்து வெட்டு பகுதிகளில் பூசுவதால் நோய் பரவுவதை தவிர்க்கலாம். காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் தெளிக்க வேண்டும். தயாரித்த 24 மணி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும். மழைக்கு முன் அல்லது மழை நேரத்தில் தெளிக்க வேண்டாம். பூக்கும் காலத்திலோ மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடன் கலந்து

0: மற்றும் உலர்ந்த கிளைகளை அகற்ற வேண்டும். வெட்டு பகுதியை சுத்தப்படுத்தி இந்த போர்டர் பேஸ்டை தடவ வேண்டும். 7 முதல் 10 நாட்கள் கழித்து 1% போர்டோ கலவை தெளிக்க வேண்டும். தேவையான உரங்களை வழங்கினால் புதிய துளிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அன்பார்ந்த விவசாயிகளே, அவரை செடியில் பேன் பூச்சி தாக்குதலை தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும். பேன் பூச்சி தாக்கினால் இளம் தளிர்கள் சுருண்டு வளர்ச்சி குறையும். இலைகள் மஞ்சள் பிடித்து உதிரத் தொடங்கும். செடியின் சாறு உறிஞ்சப்பட்டதால் பூ மற்றும் காய் பிடிப்பு குறையும். தேன் போன்ற பிசுபிசுப்பான திரவத்தை வெளியிட்டு கரும் பூஞ்சை ஏற்படும். தாக்குதல் குறைவாக இருந்தால் பாதிக்கப்பட்ட தளிர்களை அகற்றலாம். மஞ்சள் ஒட்டு பொறியை 1 ஏக்கருக்கு 10 முதல் 12 வரை அமைக்கலாம். உயிரியல் முறையில் வேப்பெண்ணெய் 3 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் நன்கு கலந்து மாலை நேரம் தெளிக்கலாம். 6 முதல் 7 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் இந்த கரைசலை தெளிக்க வேண்டும். தாக்குதல் அதிகமாக இருந்தால் மருந்துகளை பயன்படுத்தலாம். அடுத்தடுத்து தாக்குதலை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேண்டும். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் ஆடிப்பருவ விதைப்பு அதிகமான மகசூல் என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் சாய் லட்சுமி சரண்யா தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்துல வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காய்கறி பயிர்கள் சாகுபடி தான் வந்து நம்ம ஊர்ல வந்து விவசாயிகள் எல்லாமே பண்ணுவாங்க. பருவமழையை வந்து எதிர்பார்த்து சாகுபடி செய்யப்படுற மானாவாரி பயிர்களை வந்து விதைப்பு செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமா கருதப்படுது. இந்த மாதத்துல வந்து நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் வந்து தரமான விதைகளா இருக்குதா, அந்த விதைகள் எல்லாம் வந்து விதைநேர்த்தி செய்யப்பட்டு விதைக்கப்படுதா அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து விதை பரிசோதனை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த விதை பரிசோதனை அப்படிங்கறதுல வந்து என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, விதையுடைய சுத்தத்தன்மை, அறுவடை பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த தூசு துப்பையெல்லாம் வந்து இல்லாம அந்த விதையுடைய சுத்தத்தன்மை வந்து 98%லிருந்து 100% வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். பயிர் எண்ணிக்கை வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். விதை வந்து ஒரு உயிருள்ள பொருள். அந்த விதைக்கு வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து கிரகிச்சுக்க கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரியான ஒரு நிழல்ல வந்து நம்ம காய வச்சு அந்த ஈரப்பதத்தை வந்து கொண்டு வரணும். நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 13% ஈரப்பதம் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். சிறுதானிய விதைகள்லாம் வந்து 12% தான் இருக்கணும். பயிர் விதைகள் அப்படின்னா 9% தான் இருக்கணும். இதே வந்து எண்ணெய் வித்து பயிர்களான கடலையோ எள்ளோ சூரியகாந்தியோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 9% ஈரப்பதம் தான் வந்து நம்மளுக்கு இருக்கணும். எதுக்கு இந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம இவ்வளோ ஒரு பெரிய காரணியாக சொல்கிறோம் அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது அந்த பூஞ்சானங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தப்படும். பூஞ்சானங்கள் அதிகமாக வரும்போது விதைகள் வந்து முளைப்பு திறனை வந்து குறையும். முளைப்பு திறன் தான் ஒரு விதைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணி. பொதுவாக வந்து நம்ம விவசாயிகள் இருக்க விதை வந்து விதை பரிசோதனைக்கு அனுப்பப்படும் போது ஒரு 100 கிராம் விதைகளை வந்து நம்ம அனுப்பி ஒரு விதை மாதிரிக்கு வந்து 80 ரூபாய் செலுத்தி நம்ம வந்து அந்த விதைகளை வந்து பரிசோதனை செய்து கொள்ளலாம். நல்ல முளைப்பு இருக்கக்கூடிய விதைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அதிகமான மகசூல் வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிறரக கலவன் சோதனை வந்து எதற்காக செய்யப்படுது அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஆடுதுறை 21 ஒரு ரகத்துல வந்து வேறொரு ரகங்கள் வந்து கலந்து இருக்கும் போது சந்தை மதிப்பு வந்து குறைகிறது. அதனாலதான் வந்து அந்த ஒரு காரணியும் நம்ம வந்து இந்த விதை பரிசோதனை வந்து செஞ்சிட்டு இருக்கோம்.
0: இதுவரை ஆடிப்பருவ விதைப்பு அதிகமான மகசூல் என்பது குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் சாய் லட்சுமி சரண்யா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நிர்மம் காலை 6:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலையோடு. புதிய காலையில் இனி இடம்பெறுவது

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளின் குரலாக ஒலிக்கவிருப்பது பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம நிலையத்துக்கு அழகான தேவதை வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னடா செல்லம்?
1: இளமதி அகரா.
0: ரொம்ப அழகான பேரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: ஆனியூர்.
0: வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
1: மூணு பேர்.
0: யார் யாரு?
1: நானு, எங்க அப்பா, அப்புறம் எங்க அம்மா.
0: இளமதி அகராவுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?
1: தோசை.
0: தோசையா? என்ன தோசை பிடிக்கும்?
1: நெய் தோசை.
0: அப்படியா? பாப்பா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அப்ப தோசை பத்தி ஒரு பாட்டு பாடுறீங்களா?
1: தோசை அம்மா தோசை, அம்மா சுத்த தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்த சுத்த தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, தின்னு தின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசை.
0: திருப்பி கேட்டா பூசையா? சரி சரி, தோசை அம்மா பாட்டு அழகா பாடிட்டீங்க. பாப்பாக்கு வேற என்ன பாட்டு தெரியும்? நிலா நிலா ஓடிவா பாடுறீங்களா?
1: நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேறி ஏறிவா, மல்லிகை பூ கொந்துவா, பத்த போல பறந்துவா, பம்பரம் போல சுத்திவா.
0: அடடா, ஒரு நிலாவே ஒரு அழகான நிலாவை பத்தி பாட்டு பாடிட்டாங்களே, சமத்து சமத்து. சரி, பாப்பாக்கு காந்தி தாத்தானா யாரும் தெரியும்னு சொல்லிருந்தீங்களே, காந்தி தாத்தாவை பாத்திருக்கீங்களா நீங்க? எதுல பாத்தீங்க?
1: காசுல.
0: அப்படியா? காந்தி தாத்தா எப்படி இருப்பாரு?
1: கண்ணாடி போட்டு.
0: கண்ணாடி போட்டிருப்பாரா? அவர் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்.
0: சரி சரி, ரொம்ப அழகு. சுதந்திரத்தை பத்தி ஏதோ ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா, பாடலாமா? பாடுங்க எங்களுக்காக.

நம்ம தேச ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி தமிழ் ஹிந்தி பாட்டும் நாங்க படிப்போம்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்ல நமது நாடுன்னு ஒரு பாட்டு இருக்காமல, அதை நீங்க பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோமே, எங்களுக்காக அந்த பாட்டு பாடுங்களேன்.

0: பாடுவோம், இந்தியாவை நமதேன் சிந்து பாடுவோம்.
1: அடடா, இந்தியாவை நமதுன்னு சிந்து பாடுவோமா? எவ்வளவு அழகா பாடிட்டாங்க. இந்தியா நம்மளுடைய நாடு அப்படின்னு எவ்வளவு பெருமைய சொல்லிருக்காங்க இந்த இளந்தளி. இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அழகா உங்களுக்கு நல்ல பாடல்லாம் சொல்லி தந்திருக்காங்க.

0: பண்பலிற்கு வந்த இளமதி அகராவுக்கு நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
1: தேங்க்

0: 1:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலையோடு. இனி கேட்கலாம் திரைசை ஜெய்ஹிந்த் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடும் பாடல்.
1: ஜெய்ஹிந்த்!

மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட

இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த்.

வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாக்கள் கொண்டு வந்தால்

0: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ,
1: வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும்.
0: மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ,
1: சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும்.
0: சட்டம் கையில் கொண்டு நீ தீமை நிறுத்திவிடு,
1: சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: 1000 காரணங்கள் இருந்தாலும் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தும் என்ற நம்பிக்கை வரிகளோடு நிறைவு பெற்றது புதிய காலை. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு புதிய காலையில் சந்திப்போம். வணக்கம். நேரம் இப்பொழுது 6:55. தேசபக்தி பாடல்.

ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின்

0: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: நேரம் 9:14.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.

0: வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லூர். பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லூர்.
1: பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ,
0: பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாக்கள் கொண்டு

0: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ,
1: வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும்.
0: மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ,
1: சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும்.
0: சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு,
1: சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

0: காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம்.
1: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.

சுமையா. நேரம் 9:26. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் 9:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்.

பம்பாய் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:36. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நேரம் 9:41 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது பாடல். இதோ அடுத்ததாக ஜெய்ராம் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ராகவேந்தர் மற்றும் பேபி வைஷாலி பாடிய பாடல்.

சனம் எஃப்எம் ஆன் 00.9 மெகாஹெர்ட்ஸில். இது பாடல் இதோ அடுத்ததாக ஜெய்ராம் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ராகவேந்தர் மற்றும் பேபி வைஷாலி பாடிய பாடல்.

நேரம் 9:52. மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்கான பாடல் இதோ. ஏ ரஹ்மான் இசையில், ஹரிஹரன் குரலில்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச

காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இது நேயர் விருப்பம். அனைத்து நேயர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சிக்குள் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. ஆம் நேயர்களே, ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நேயர் ஒருவரை சந்திச்சு அவங்களுக்கான விருப்ப பாடல் ரொம்ப சிறப்பா வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அங்கனம் இன்று நம் நிலையத்துக்கு யார் வந்திருக்காங்க என கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பற்றிய அறிமுகம் நம் நேயர்களுக்கு.
1: என் பேர் சங்கர். நான் மதுரை வில்லவரம் பகுதியில் வசிக்கிறேன். நம்முடைய ஆகாஷ்வாணி பண்பலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி பள்ளி பருவத்திலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் என்னோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா 103.3 நம்ம மதுரை எஃப்எம் தான். என் வாழ்க்கையில வந்து இது ஒரு அங்கமாவே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. அதனால உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல்.
1: என்னோட மனம் கவர்ந்த பாடல்னா, அன்றைய காலகட்டங்களில் யார் வீட்டிலையுமே வந்து டிவி வசதி வாய்ப்பு இல்லை. எல்லார் வீட்லையுமே ஒரு ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் மொத்தமாக குடியிருக்கக்கூடிய காம்பவுண்டு வீடு. அப்படி இருக்கும்போது அடிக்கடி ஒருத்தர் வந்து இந்த பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பார், ஒரு வயதானவர். நான் எங்கள் வீட்டிலேருந்து அந்த அவர் வீடை கடந்து செல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன அறியாமலும் இந்த பாட்டை வந்து எனக்கு மனசுக்குள்ள அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. வாக பிரிவினைன்னு ஒரு படம், நடிகர் திலக சிவாஜி கணேசன் ஐயா வந்து தாலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்துன்னு ஒரு பாட்டு.
0: ரொம்ப சிறப்பாக முதல் பாடல் சொல்லியிருக்கீங்க. வாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என்ன தொழில் செய்றீங்க?
1: நான் சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் காலங்கள் செல்லும்போது நமக்காக நம்ம உழைக்கணும், முன்னேறணுன்ற ஒரு ஊந்துதல் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி வரும்போது என்னோட சொந்த ஃபீல்டாக நான் வந்து ஒரு வாகனம் வாங்கி நம்ம லைனில் ஓட்டணும், பிள்ளைங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நான் அது ஓனர் கம் டிரைவர்.
0: ஓனர் கம் டிரைவர், வெரி குட். இப்போ சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படகோட்டி திரைப்படத்துல இருந்து தொட்டால் பூமலரும் என்ற பாடல்.
0: உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வருகிறது. இது நேயர் விருப்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இது நேயர் விருப்பம். சங்கர் அவங்க ரொம்ப அருமையா உற்சாகமா பேசிட்டே இருக்காங்க. வானொலியோட உங்கள் பயணம்.
1: என்னோட வயசு இப்ப வந்து 41 வயது ஆகுது. இந்த வானொலியுடைய பயணியோட துவக்க பயணங்கிற பார்த்தீங்கன்னா, அதை உணர்ந்த காலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 15 வயதுல இருந்து இந்த 41 வயசு வரைக்கும் இந்த வானொலிங்கிறது வந்து என்னை விட்டு பிரியாத ஒரு கண்ணும் இமையும் போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வானொலி என்னோட இணைஞ்சுகிட்டு இருக்கு. இன்றைக்கு காலை பொழுது வரைக்கும் நான் வானொலி கேட்டுட்டு தான் வந்தேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்ப சொல்லிருங்க உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: புதுக்கவிதை படத்துல இருந்து வெள்ளை புறா ஒன்று என்ற ஒரு பாடல்,
0: அருமையான பாடல். இதோ உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் வருகிறது. இது நேயர் விருப்பம். இணைந்திருங்கள் நேயர்களே காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொல்லுங்க சங்கர், வானொலி அன்றும் என்றும்.
1: ஒரு குழந்தை எப்படி தன்னோட தாயோட அரவணைப்புல வந்து ஒரு உணவு சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான முறையில் வளருதோ, அதே குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் தன் தாய் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவது எங்கள் அம்மா சாப்பாடு மாதிரி இல்லை, அது எனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒரு திருப்தி யாராலும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லம்மா, என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி வரேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த வானொலியும் வந்து அது சம்மந்த மாதிரி தான். நம்ம வாழ்க்கையிலையும் அன்றைய காலங்கள்லையும் நம்ம அதை விரும்பணும், இன்றைய காலங்களையும் அதை நம்ம விரும்புகிறோம். என்ன ஒரு மாற்றம், கணினிமயமாக்கப்பட்டாலும் அதோட தரம் என்பது இன்றைக்குமே குறையாமல் மக்கள் மனதை கவர்ந்துகின்ற ஒரு விஷயமாக இது நடந்து கொண்டு இருப்பதனால தான் இன்னைக்கும் வானொலி வந்து எங்கள் மனங்களில் கொடியேற்றி பறக்கிறது.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப சொல்லிருங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: பிரபு சார் படம் ஒரு நல்லா அந்த பாட்டு கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கும். ஒருவர் வாழும் ஆலயம்னு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா விசுவேஸ்வரன் சார் வாய்ஸ் நல்லா இருக்கும். மலையோர மயிலே விளையாடும் குயிலி, இசை சம்பந்தப்பட்டு வர இது வரும். தந்தன தன தந்த தந்த தானா தானா தக்கித தக்கித திமி தக்கச்சும் தக்கச்சும் தக்க திமி தக்கச்சின்னு தக்க திமி தக்கச்சு.
0: சூப்பர்.
1: அந்த மாதிரி ஒரு ரிதம் நல்லா இருக்கும். அந்த ரிதம் வந்து
0: அந்த ரிதத்தை அப்படியே வானொலியில கேட்டு வந்துடலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம்.

0: இதுவரை நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்டும். இதன் தொடர்ச்சியினை நாளை காலை 10:02 கேட்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: நேரம் இப்பொழுது 10:30.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சதில் மதுரை.
6: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்திச்சதில் மதுரை.
5: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
7: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நிலையத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
8: அன்பர்களே, சனிக்கிழமை திருவல்லிக்கேணி குளக்கரை மாருதி ஆலயத்திற்கு செல்கிறோம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில் திருக்குள வடகரையில் உள்ள படிக்கட்டிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் எனப்படும். இங்குதான் வேங்கடகிருஷ்ணன் உறைந்து அருள் புரிகிற தலம். இங்கு எத்தனையோ மகான்கள் சூட்சுமமாக வந்து பெருமாளை ஆராதனை செய்கிறார்கள். அதனால் பல மடங்கள் அமைந்துள்ளன. மகான்கள் வந்தால் மாருதி வர வேண்டும் அல்லவா? அவரும் வந்தார். திசைக்கு ஒன்றாக 8 அனுமன் கோவில்கள் இங்கு உள்ளன. குளக்கரையில் படிக்கட்டுகளே கோயிலாக கொண்டு எழுந்தருளியிருக்கும் இந்த அனுமன் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக சுயம்புவாக கிடைத்தவர். ராமரின் தரிசனம் கிடைக்கும் இடத்திலேயே கோவில் அமைய வேண்டும் என தீர்மானித்து அந்த வண்ணமே கோவில் கொண்டுள்ளார் ஹனுமன். இதனால் இவரது பார்வை பதியும் இடத்தில் திருக்குளத்தில் ராமபிரான் இருப்ப

0: பொது சிறப்பம்சம். இங்குள்ள ஹனுமனின் தோற்றம் வித்தியாசமானது. பலகை கல்லில் ஒளிப்பட்ட அடையாளமே இன்றி தானே புடைப்பாக தோன்றிய திருவடிவில் காட்சியளிக்கும் ஹனுமனின் திருக்கரங்களுள் ஒன்று கதையை தாங்கியிருக்க, மற்றொரு கரம் ஞானமுத்திரை காட்டுகிறது. இதனால் இவரை ஞான ஆஞ்சநேயர் என போற்றுகிறார்கள். ஆஞ்சநேயருக்கு நவ வியாகரண பண்டிதர் என்றும் பெயர் அல்லவா? அந்த ஞான தோற்றம்தான் இது என்பது அறிஞர்களின் முடிவு. எனவே இவரை வணங்கினால் அறிவு விருத்தியடையும், கல்வியிலே மேன்மை, கலைகளிலே தேர்ச்சி, தொழிலிலே மேன்மை என பல நன்மைகளை அடையலாம் என்பது நம்பிக்கை. என்பதனால் மாணவர்கள் பலர் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். நவகிரகங்களில் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் அதனை குரு பார்வை போக்கிவிடும் என்று சொல்வார்கள். அந்த குருவாக விளங்கும் மகான்களே ஹனுமனைத்தான் ஆராதிக்கிறார்கள். அத்தகைய ஹனுமானே எப்போதும் ஸ்ரீராமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இங்கே கோவில் கொண்டிருக்கிற ஹனுமாரும் அதே போல ராமநாமத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே எந்த அளவுக்கு பக்தி அதிர்வுகள் நிறைந்திருக்கும் என்பதை நாம் சொல்ல வேண்டுமா? சின்னஞ்சிறு கோவில் என்றாலும் உள்ளே நுழைந்ததும் ஏற்படும் பக்தி அதிர்வுகள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. இங்கு ஞானமுத்திரை தாங்கியிருக்கும் அனுமானை வியாழக்கிழமைகள் விசேஷமாக வெண்ணைக்காப்பு உள்ளிட்ட பூஜைகள் நடத்தி வழிபடுகின்றனர். இவருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மிகவும் சிறப்பு. தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை பாராயணம் மாலையிலே நடைபெறுகின்றன. 1989 2025 ஆண்டுகளில் மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. கல்வி ஞானம் அளிக்கும் ஞான அனுமானை திருவல்லிக்கேணி குளக்கரை படித்துறையில் போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஹனுமான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேல மசீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: நேரம் 10:35. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க 4 பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும்

0: அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்ட போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான். இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை. சுயம்பரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காமல் சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 10:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. இனிதே ஆரம்பமாவது ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வன் முதல் பகுதியின் பாடல்களை கேட்கலாம். இந்த திரைப்படம் 2022 வெளிவந்திருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல, ஏ ரஹ்மான் இசையில மற்றும் பல நடிகர்களை கொண்டு முன்னணி கதையால உருவாக்கப்பட்ட படம் தான் பொன்னியின் செல்வன் பாகம் 1. இந்த படத்தின் பாடல்களை கேட்கலாம். இதோ முதல் பாடலாக.

தருவாய் தருவாய் உடனே சக சக சக சக சகவன சத்திர குருதியை கொட்டே. முரடா இருடா வருவாய் தருவாய் உடனே சக சக சக சக.

நேரம் 10:47 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்திற்கான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம்.

Let's go.

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
1: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
0: 5000 GB டேட்டா,
1: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை,
0: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
1: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன், மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
0: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

நேரம் 10:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல உருப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். இசைக்கும் நிறைவான பாடல்

0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 12 தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
9: பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80th சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் என்னும் தேசபக்தி கீதத்தின் வீரம் முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. கல்லையில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
10: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
11: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
8: நேரம் 11:02.

0: தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சுதந்திர தாய் தந்த வரம் தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. இதோ நேயர்களை சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கத்திற்கு அழைத்து செல்கின்றோம். தொடக்கமாக தலைமை கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள்.
2: வானொலி நேயர்களுக்கு 80வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுந்தர தமிழே, இன்ப சுதந்திர வணக்கம். இந்திய மக்களுக்கெல்லாம் இனிய நாள் இந்நாள். இந்த கவியரங்கம் சுதந்திர தாய் தந்த வரம். அந்த வரத்தில் கருத்துரிமை சொல்வதற்கு ராகவேந்தர், தன்னுரிமை அருங்கவிஞர் அருந்ததியார், மண்ணுரிமை வீரகவி விஜய நம்பி, பெண்ணுரிமை பேசுகின்ற வீரமங்கை ஜோசி அபர்ணா, இவர்களின் பங்கேற்போடு இந்த கவியரங்கை நிகழ்த்துகின்றோம். சுதந்திர தாய், வானவர்க்கும் தானவர்க்கும் வாய்த்திடாத மந்திரம், மானுடத்தை வாழ வைக்க வந்த இச்சுதந்திரம், ஏனை எந்த உயிர்களுக்கும் இல்லை இந்த நல்வரம், மானமுள்ள மனிதனுக்கு மாண்பு செய் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? உரிமை யாவும் அனைவருக்கும் உரியதென்று சொல்லியே சரி நிகர் சமானமாக வாழ வைக்கும் மந்திரம், அதுதான் சுதந்திரம். பெரியர் என்றும் சிறியர் என்றும் பேதவாத சூதெல்லாம் கரை கடந்து ஓட வைத்த கருணை சேர் சுதந்திரம். சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம்? சும்மாவா வந்தாள் சுதந்திரத்தாய்? இல்லை இல்லை, வரம் கிடைக்க வேண்டுமென்றால் தவம் கிடைக்க வேண்டாமா? கண்ணீரும் செந்நீரும் காட்டாராய் ஓடவிட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் வெளிப்பட்டாள் சுதந்திரத்தாய். செங்குருதி சேற்றினிலே வெண்கமலம் போல் பிறந்தாள். சின தீயின் நடுவினிலே தென்றலை போல் வந்துதித்தாள். அங்கவளை கண்டதனால் அநேக வரமளித்தாள். மங்கையவள் புன்சிரிப்பால் மண்ணடிமை தீர்த்து வைத்தாள். பெண்ணுரிமை, மண்ணுரிமை, தன்னுரிமை, கருத்துரிமை, எண்ணுரிமை, எழுத்துரிமை, எடுத்துரைக்கும் பேச்சுரிமை, வாக்குரிமை, சொத்துரிமை, படிப்புரிமை, வாய்ப்புரிமை, இன்னபல வரங்களெல்லாம் எங்களுக்கு அவள் கொடுத்தாள். நல்ல தமிழ் எடுத்து நால்வர் இங்கே வந்துள்ளார். முன்னுரையும் முடிவுரையும் முடிந்தவரை நான் உரைப்பேன். ஜனநாயகம் என்ற சங்கீதத்தின் ராகமே சமத்துவம்தான். பாவம் சகோதரத்துவம், தாளம் சுதந்திரம். ராகமும் பாவமும் தாளமும் மூன்றும் ஒருங்கிணைந்தால் முழுமையான இசை பிறக்கும். சுதந்திரத்தின் அஸ்திவாரம் சமத்துவம். சமத்துவத்தின் இயங்கு திசை வாக்குரிமை. வாக்குரிமை என்ற எரிபொருளால் இயங்குவதே மக்களாட்சி. உலகம் சமநிலை பெற வேண்டி உரிமை போரை தொடுத்தார்கள். ஓடி ஓடி ஓடி ஓடி இந்த மண்ணின் விடுதலை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே. இது சிவவாக்கியத்தில் சின்னதொரு திருத்தத்தில் கிடைத்த தவ வாக்கியம். தவசு பலித்தது, தாயவள் கடைக்கண் வைத்தாள். சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்தெங்கள் சங்கடம் தீர்த்த தாயே. சகலமும் பொதுவென்ற சமபலம் தந்து எங்கள் சங்கடம் தீர்த்து வைத்தாய் சகோதர சமத்துவ சுதந்திர திசை காட்டும் சர்வோதய செல்வியே. சுதந்திர தாயே, சர்வோதய செல்வியே.

0: சுதந்திரம் என்பது ஒரு சூட்சும மந்திரம், புதுமைகள் பல பல பூத்திடச் செய்தது. அதுவரை கண்டிடா அதிசயம் நிகழ்ந்தது. புது புனல் பாய்ந்தது, புதுக்குரல் எழுந்தது, புது விதி, புது நடை, புது திசை திறந்தது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோர்க்கும் எல்லாமும் என்பது உறுதியாச்சு. சொல்லில் அகப்படுமா சுதந்திரத்தாய் தந்த வரம், வாக்கு எனும் ஆயுதம் ஒன்று மாற்றமும் ஏற்றமும் செய்வதற்கென்று தோன்றி அழிவது வாழ்க்கை, துன்பமும் இன்பமும் தொடர்வது இயற்கை. இன்ற தாய் தாய்மடி தந்தாள், இன்னொரு தாய்மடி நம் சொந்த நாடு. விரிந்ததன் தாய்மடி நமக்கென தந்தாள், ஆண்டிடும் உரிமையும் அவளே கொடுத்தாள். சுதந்திரம் தாய் அனைவருக்கும் இந்நாடு சொந்தம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லோர்க்கும் எல்லாமும் என்றோர் இறையாண்மை என்பதே சுதந்திரமாகும். எல்லோர்க்கும் சமமான உரிமை, இனம், நாடு, மொழி, வாக்கு எல்லோர்க்கும் ஒன்றாம். வல்லாண்மை செய்பவர்க்கெல்லாம் வாக்கினால் தீர்ப்புகள் எழுதிடக்கூடும். பொல்லாத ஆயுதம் வாக்கு, புரட்சியும் புதுமையும் அதில் பூக்கக்கூடும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால், இந்த வழக்கத்தை மாற்றினாய், புதுப்பாதி தந்தாய். சுதந்திர தாயே, எல்லோரும் சேருவோம் ஒன்றாய், இனி ஒரு புது விதி இயற்றுவோம் நன்றாய், சுதந்திரத்தால் பெற்ற நன்மை சொல்லுவோம், வெல்லுவோம், கொண்டாடி மகிழ்வோம். சுதந்திர தாயே, துயர் துடைத்தாயே, தினந்தோறும் அன்னை உன் திருவடி தொழுதேன். அச்சமும் அடமையும் அடியொடும் தகர்த்தாய், வெற்றியும் புகழும் விரிந்திடச் செய்தாய், மானுடம் வென்றிட வாசலை திறந்தாய். உரிமை வாழ்வின் பெருமையை உணர்த்திய கருணையின் கடலே, காலத்தின் மூலமே, வறண்ட வெம்பாலையை மருதமாய் மாற்றிய நரும்புணல் மழையே, நற்றவச் செல்வியே, சட்டமும் திட்டமும் சமத்துவ பார்வையும் பட்டமும் பதவியும் பலர் பெறச் செய்தனை. சுதந்திர தாயே, சுதந்திர தாயே, சொல் செயல் சிந்தையில் சுயவரம் நிகழ்த்தினாய். பல்கலைக்கழகங்கள் பல பல திறந்தன, பல்தொழில் சாலைகள், பல்கலை கூடங்கள், சுகம் தரும், பலம் தரும், நலம் தரும், சுபம் தரும், இகம் தரும், சுகம் தரும், நிரந்தரம் அறம் தரும். சுதந்திரம் என்பதோர் சூத்திர சொல்லிலே நலம் தரும் அனைத்தையும் நமக்கென தந்தனை. சுதந்திர தாயே, சுதந்திர தாயே, சுதந்திரம் என்பதோர் மந்திர சொல்லிலே பதம் திரு இரண்டையும் பாங்குர் அமைத்தனை. சுதந்திர தாய் தந்த வரம் இந்த சொல்லில் அகப்படுமோ, கல்வி எனும் தண்ணீரை கடைமடைக்கு கொண்டு சென்றாய், கல்வியினால் சமத்துவத்தை கண்முன்னே கொண்டு வந்தாய், பொல்லாத சாதியத்தை பொசுக்கென்று வேறறுத்தாய், சதித்தியில் உயிர்கருகும் சாங்கியத்தை தீயிலிட்டாய், குழந்தை மனம் கொத்தடிமை பலதாரம் தட்சணைகள் வரிக்கு வரி வாங்குகின்ற வன்கொடுமை சட்டங்கள் ஏகாதிபத்தியத்தின் இரும்பு கரங்களுக்குள் சாகாமல் செத்தவர்கள் சரித்திரமோ கொஞ்சமல்ல. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்தாள் இந்த மகாதேவி சுதந்திரத்தாய். வாழ்க நீதாயே, எங்கள் வாழ்முதல் நீதானம்மா. பட்டினி ஒளிய செய்தாய், பள்ளிகள் திறந்து வைத்தாய், கட்டிலா கவிதை போல கன்னியர் உழவச் செய்தாய், எட்டிய மட்டில் நீதி எல்லோருக்கும் கிடைக்க செய்தாய். சுதந்திரத்தாயே, உன்னால் தோன்றிய புதுமை எண்ணி பதம் தன்னை தொழுது போற்றி வாயுற வாழ்த்துகின்றேன். சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறக்கிலேனே. மண் உரிமை, மண்ணின் உயிர்ப்பே மனிதனின் வாழ்க்கை. மண்ணை இழந்தால் மனிதன் இங்கில்லை. மண்ணின் உரிமையே மனிதரின் உரிமை. மண்ணின் மதிப்பினை நுண்ணிதாய் பேசிட மண்ணின் மைந்தனை மகிழ்வுடன் அழைக்கிறேன். வருக விஜயநம்பி.
1: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்தாய் தந்தவரம் மண் உரிமை. சுதந்திரம் என்பது ஒரு நாள் அல்ல, மண் உரிமை என்பது ஒரு சட்டம் அல்ல, இரண்டும் சேர்ந்ததுதான் பாரத தாய் நமக்கு தந்த பேர் ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நம் மண்ணில் நாம் நடந்தோம், ஆனால் நம் மனதில் சுதந்திரம் இல்லை. இன்று நம் மண்ணில் நம் கொடி பறக்கிறது, நம் மொழி ஒலிக்கிறது, நம் அரசியல் அமைப்பு இயங்குகிறது, நம் ஜனநாயகம் பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணம் சுதந்திர தாய் தந்தவரம் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் வரி கட்டினோம், உரிமை இல்லை. இன்று வாக்களிக்கிறோம், அரசை தேர்ந்தெடுக்கிறோம். இது வெறும் வாக்குரிமை அல்ல, மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் விவசாயி விளைவித்த தானியம் வேற்று நாட்டின் களஞ்சியத்தை நிரப்பியது. இன்று

அதே விவசாயி இந்தியாவின் உணவு பாதுகாப்பின் அடித்தளமாக நிற்கிறார். அவர் கையில் இருக்கும் ஒவ்வொரு நெல்மணியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் மாணவர்கள் அடிமை வரலாற்றை படித்தார்கள். இன்று அவர்கள் சந்திரனையும் சூரியனையும் விண்வெளியையும் ஆராய்கிறார்கள். ஒவ்வொரு கனவும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் குரல் ஒடுக்கப்பட்டது. இன்று நம் கருத்து உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. ஒவ்வொரு சுதந்திர குரலும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் தொழில்கள் சுரண்டப்பட்டன. இன்று இந்திய இளைஞர்கள் உலக நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள், புதுமை படைக்கிறார்கள். வேலை தேடுபவர்களாக அல்ல, வேலை கொடுப்பவர்களாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் முயற்சியும் மண்ணுரிமை. ஒரு காலத்தில் நம் எல்லைகளை மற்றவர்கள் தீர்மானித்தார்கள். இன்று நம் எல்லையை நம் வீரர்கள் காக்கிறார்கள். ஒவ்வொரு வீரனின் விழித்திருக்கும் கண்களும் மண்ணுரிமை. 2026 உலகம் இந்தியாவை பார்க்கிறது. அறிவிற்காக, தொழில்நுட்பத்திற்காக, விண்வெளி சாதனைகளுக்காக, டிஜிட்டல் வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் ஆற்றலுக்காக இந்தியா இன்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் சுதந்திரத்தாய் தந்தவரம் மண்ணுரிமை. இன்று நாம் செல்போனில் உலகத்தை தொடுகிறோம், இணையத்தில் அறிவை பெறுகிறோம், டிஜிட்டல் பரிவர்த்தனையில் புதிய உலகை உருவாக்குகிறோம். ஆனால் இதன் அடித்தளம் என்ன? சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மாபெரும் கொடை மண்ணுரிமை. சுதந்திரம் எங்களுக்கு வாழும் உரிமையை கொடுத்தது. மண்ணுரிமை எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழும் உரிமையை கொடுத்தது. இந்த மண் என் தாயின் கருவறை. இந்த மண் என் முன்னோர்களின் தியாக பூமி. இந்த மண் என் பிள்ளைகளின் எதிர்காலம். அதனால் சுதந்திரத்தாய் தந்த வரத்தை மதிப்போ. மண் என்றால் வெறும் மண்ணல்ல, மண்ணில் விழுந்த வியர்வையின் வாசம். மண் என்றால் வெறும் நிலம் அல்ல, மாவீரர்களின் இரத்தத்தின் சுவாசம். சுதந்திரத்தாய் நமக்கு தந்த மிகப்பெரிய வரம் தங்கம் அல்ல, வைரம் அல்ல, மண்ணுரிமை. இன்று நாம் செருப்பணிந்து நடக்கும் இந்த மண் ஒரு காலத்தில் சங்கிலி அணிந்து அழுத மண். இன்று நாம் கொடியேற்றி கொண்டாடும் இந்த பூமி ஒரு காலத்தில் கண்ணீரால் நனைந்த பூமி. ஒரு தாய் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் நம் பாரத தாய் 200 ஆண்டுகள் வேதனையை சுமந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார். அதனால்தான் சுதந்திரம் என்பது ஒரு பரிசு அல்ல, 1000 உயிர்களின் இறுதி மூச்சு. சுதந்திரத்தாய் தந்த வரம் மண்ணுரிமையை பெற நம் தலைவர்கள் செய்த தவம் ஏராளம் ஏராளம். 1498 கடலின் அலைகள் ஒரு கப்பலை கொண்டு வந்தன. அதில் இருந்தவன் வாஸ்கோடகாமா. அவன் சொன்னான், வியாபாரம் செய்ய வந்தேன். இந்தியா சொன்னது, விருந்தாளி வா, நாம் மிளகை கொடுத்தோம், ஏலக்காயை கொடுத்தோம், லவங்க பட்டையை கொடுத்தோம், அன்பையும் கொடுத்தோம். ஆனால் அவன் எடுத்து சென்றது மசாலா மட்டுமல்ல, நம் நாட்டின் பலவீனங்களையும். ஒரு வணிகன் வந்தான், அவன் பின்னால் ஒரு பேரரசு வந்தது, ஒரு கப்பல் வந்தது, அதன் பின்னால் 100 ஆண்டுகள் அடிமை வந்தது. வணிகம் ஆட்சியானது. கிழக்கிந்திய கம்பெனி பெயரில் கம்பெனி, ஆனால் செயலில் ஒரு கொள்ளை கூட்டம். புன்னகையுடன் கைகுலுக்கினார்கள், பின்னால் கை விலங்கிட்டார்கள். வியாபாரம் என்றார்கள், வரி வாங்கினார்கள், உதவி என்றார்கள், உரிமையை பறித்தார்கள். நம்முடைய நிலத்தில் நாமே வாடகைக்காரர்களாக மாறினோம். 1857 ஒரு தீப்பொறி, பெயர் மங்கள் பாண்டே. ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரு நாட்டின் தூக்கத்தை உடைத்தது. வட இந்தியா முழுவதும் ஒரே முழக்கம், இந்த மண் எங்கள் மண். ராணி லட்சுமிபாய் குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் பாய்ந்தாள். அவள் கேட்டது அரியணை அல்ல, மண்ணுரிமை. 1857 இந்தியன் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. கர்நாடக கடற்கரை அலைகளே அவளுக்கு சல்யூட் அடித்தன. அபாக்கா சௌதா. போர்த்துகீசியர்கள் சொன்னார்கள், வரிக்கட்டு. அவள் சொன்னால், என் மண்ணில், என் கடலில், என் மக்களிடம் நான் மட்டும்தான் உரிமை கேட்பேன். அவளின் வாழ் ஒரு இரும்பு அல்ல, ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை. இன்று பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் என்றால் நேற்று அபாக்கா போன்றவர்கள் போர்க்களத்திற்கு சென்றதால் தான். சிவகங்கை ஒரு வீரத்தாயை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. வேலு நாச்சியார் கணவனை இழந்தார்.

நாட்டை இழந்தால் அரண்மனையை இழந்தால், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. 8 ஆண்டுகள் காத்திருந்தால் கண்ணீரோடு அல்ல வைராக்கியத்தோடு படையை திரட்டினால், மக்களை ஒன்றிணைத்தால், போர்க்களத்தில் நின்று சொன்னால், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மண் போகக்கூடாது, அதுவே மண்ணுரிமை. வேலுநாச்சியார் ஒரு ராணி அல்ல, இந்திய பெண்களின் முதல் புரட்சி. மண்ணுக்காக ஒரு பெண் வாளெடுத்தால், மண்ணுக்காக ஒரு சிப்பாய் துப்பாக்கி எடுத்தான், மண்ணுக்காக ஒரு விவசாயி வியர்வை சிந்தினான், மண்ணுக்காக ஒரு கவிஞன் கவிதை எழுதினான், மண்ணுக்காக ஒரு தாய் மகனை போருக்கு அனுப்பினாள். அதனால் இந்த மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வீரனின் இதயத்தின் மீது வைக்கப்படும் அடிதான். இந்த மண் அமைதியாக இருக்கவில்லை. ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு வீரன் பிறந்தான், ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு தியாகி எழுந்தான். அவர்களின் குரல் ஒன்றுதான், இந்த மண் எங்கள் தாய் பாஞ்சாலங்குறிச்சி. அது ஒரு கிராமம் அல்ல, அது அடிமைத்தனத்திற்கு எதிராக அதிர்ந்த இடி முழக்கம். ஆங்கிலேயன் கேட்டான், வரி கட்டு. கட்டபொம்மன் கேட்டார், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள், உனக்கு நான் ஏன் வரி கட்ட வேண்டும்? ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஆனால் அது ஒரு நாட்டின் சுயமரியாதை. கயத்தாரில் கயிறு கழுத்தை இறுக்கியது, ஆனால் அவரின் கொள்கைகளை இறுக்க முடியவில்லை. உடல் தொங்கியது, உரிமை உயர்ந்தது. அன்று ஒரு வீரன் இறக்கவில்லை, ஒரு தலைமுறை பிறந்தது. சிவகங்கை மண் 2 சிங்கங்களை உலகத்திற்கு தந்தது, பெரிய மருது சின்ன மருது. அவர்கள் வாளை மட்டும் சுழற்றவில்லை, மக்களின் மனதையும் சுழற்றினார்கள். இந்தியர்களே, ஒன்றிணையுங்கள், அடிமை சங்கிலியை உடையுங்கள் என்று அறிவிப்பு எழுதியவர்கள். சுதந்திர பிரகடனம் பிறக்கும் முன் சுதந்திர கனவை விதைத்தவர்கள். தூக்கு கயிறு அவர்களின் கழுத்தை மட்டுமே தொட்டது, அவர்களின் எண்ணங்களை தொட்டதே இல்லை. இன்று மருது சகோதரர்கள் ஒவ்வொரு சுதந்திர மூச்சிலும் வாழ்கிறார்கள். தூத்துக்குடி கடல் ஒரு நாள் பெருமையாக அலைமோதியது. ஏன் தெரியுமா? ஒரு தமிழன் கப்பல் ஓட்டினான், அவர் வாவு சிதம்பரனார். ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், கடலும் எங்களுடையது. வாவுசி சொன்னார், இந்த கடல், இந்த மண், இந்த வியாபாரம் எல்லாம் எங்களுடையது. சுதேசி கப்பல் கடலில் மிதந்தது, ஆங்கிலேயரின் அகம்பாவம் அதே கடலில் மூழ்கியது. அவரை சிறையில் போட்டார்கள், செக்கிழக்கு வைத்தார்கள், இரும்பு சங்கிலியால் கால்களை கட்டினார்கள். ஆனால் அவரின் மனதை யாராலும் கட்ட முடியவில்லை. உடலை செக்கிழுக்கலாம், உரிமையை, அதுதான் மண்ணுரிமை. சில வாளால் போராடினார்கள், சில வார்த்தையால் போராடினார்கள். சுப்பிரமணிய சிவா உயிரால் போராடினார், ஊர் ஊராக சென்றார், விழித்தெளி இந்தியா என்று முழங்கினார். சிறை அவரை சோர்வடைய செய்யவில்லை, நோய் அவரை நிறுத்தவில்லை. தொழுநோய் வந்தது, உடல் வலித்தது, ஆனால் தேசப்பற்று ஒரு நாளும் வலிக்கவில்லை. உடல் சிதைந்தாலும் உள்ளம் சிதையவில்லை, உயிர் குறைந்தாலும் உரிமை குறையவில்லை. ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். ஒரு கவிஞன் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? முடியும். அதற்கு உதாரணம் பாரதி. அவர் வாள் பிடிக்கவில்லை, பேனா பிடித்தார். ஆனால் அந்த பேனா 1000 வாள்களை விட கூர்மையானது. அவர் பாடினார், அச்சமில்லை. அந்த பாடல் குழந்தையின் தாலாட்டு அல்ல, அடிமையின் விழிப்புணர்வு. அவர் எழுதினார் பெண் விடுதலை, தேசப்பற்று, சுதந்திரம். அவரின் ஒவ்வொரு வரியும் ஒரு புரட்சி, அவரின் ஒவ்வொரு சொல்லும் ஒரு போராட்டம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு ஒரு கடிகாரம் 12 அடித்தது. அது நேரத்தை மட்டும் சொல்லவில்லை, வரலாற்றை சொன்னது. அடிமை இரவு முடிந்தது, சுதந்திர விடியல் பிறந்தது, கண்களில் கண்ணீர் வந்தது. அது தோல்வியின் கண்ணீர் அல்ல, தியாகத்தின் வெற்றி கண்ணீர். இன்று 2026 நாம் சங்கிலி உடைக்க வேண்டிய தலைமுறை அல்ல, சாதனை படைக்க வேண்டிய தலைமுறை. நமது மண்ணுரிமை இன்று புதிய வடிவம் எடுத்துள்ளது. விவசாயியின் வயலில் மண்ணுரிமை, விஞ்ஞானியின் ஆய்வகத்தில் மண்ணுரிமை, எல்லையில் நிற்கும் வீரனின் விழிகளில் மண்ணுரிமை, விண்வெளியில் இந்திய கொடியை உயர்த்தும் அறிவியலாளரின் கனவில் மண்ணுரிமை. உலக நாடுகளுடன் தோளோடு தோள் நின்று இந்தியா முன்னேறும் ஒவ்வொரு தருணத்திலும் மண்ணுரிமை.

0: டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஸ்டார்ட் அப் வளர்ச்சியில் பெண்களின் சாதனைகளில் இளைஞர்களின் கண்டுபிடிப்புகளில் ஒரே செய்தி, சுதந்திரத்தை பெற்ற தலைமுறை வரலாறு படைத்தது. சுதந்திரத்தை காக்கும் தலைமுறை எதிர்காலம் படைக்க வேண்டும். வாஸ்கோட காமா வந்தான், அடிமை வந்தது. ஆங்கிலேயன் வந்தான், உரிமை பறிபோனது. 1857 எழுந்தது, விழிப்பு வந்தது. அபாக்கா எழுந்தால் கடல் காத்தது. வேலுநாச்சியார் எழுந்தார், தமிழகம் தலை நிமிர்ந்தது. கட்டபொம்மன் முழங்கினான், சுயமரியாதை பிறந்தது. மருதர்கள் எழுந்தார்கள், ஒற்றுமை வளர்ந்தது. வாவுசி வந்தார், சுதேசி எழுந்தது. சுப்பிரமணிய சிவா வந்தார், தியாகம் வளர்ந்தது. பாரதி பாடினான், பயம் ஓடியது. திலகர் முழங்கினார், உரிமை விழித்தது. சவாக்கர் துன்புற்றார், உறுதி வளர்ந்தது. காந்தி நடந்தார், அகிம்சை வென்றது. நேதாஜி கர்ஜித்தார், வீரம் பொங்கியது. 1947 வந்தது, சுதந்திரம் மலர்ந்தது. 2026 வந்தது, பொறுப்பு நமக்கே வந்தது. இந்த மண் என் தாயின் மடி, இந்த நாடு என் உயிரின் துடிப்பு, இந்த கொடி என் சுயமரியாதை, இந்த சுதந்திரம் என் முன்னோர்களின் இரத்த பரிசு. நான் உறுதி ஏற்கிறேன், இந்த மண்ணை நேசிப்பேன், இந்த மக்களை மதிப்பேன், இந்த நாட்டை உயர்த்துவேன். மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, மண்ணுரிமையை சொத்தாக அல்ல, புனித பொறுப்பாக காப்பேன்.
1: தன்னுரிமை தமிழரசி அருந்ததியே வருக, அருங்கவிதை தருக.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 முன்பு பிறந்திருந்தால் கூட சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போயிருக்கும். ஏனென்றால் தன்னுரிமைக்கான அடையாளமே இல்லாத காலம் அது. எத்தனையோ பெண்கள் உடன்கட்டை என்னும் கொடூர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதை பற்றி பேசும் போதே மனம் சங்கடப்படுகிறது. அதே போன்றுதான் இங்கு எத்தனையோ பெண் குழந்தைகளை அநியாயமாக கள்ளிப்பால் ஊற்றியும் கொண்டார்கள். ஆண் குழந்தைகளும் கூட பல இடங்களில் கொத்தடிமைகளாகவும் இருந்தார்கள். அநீதியையும் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்த ஆண்களை விட அனுபவித்த பெண்களே அதிகம். சற்று இதை நினைத்து பார்க்கும் போதே உடம்பெல்லாம் கூசுகிறது. முத்து விலகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அனுபவித்த கொடுமைகளை கேட்கும் போதே என் மனம் அறியாமல் மனம் உருகி கண்கள் சிவந்து கண்ணீர் மல்க நின்றேன். அப்படி கொடுமை நிறைந்த காலங்களிலும் கூட போருக்கு சென்ற தலைவனுக்காக தலைவியின் ஏக்கமும், தலைவனின் முகம் காணா தலைவியின் வருத்தமும், இயற்கையோடு கலந்த அந்த அழகிய காதல் கதையும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தது. அதிலும் ஒரு சிலர் தன் உயிரை விட தன் இலக்குதான் முக்கியம் என்று பல சாதனைகள் படைத்து காட்டியிருக்கிறார். அந்த வறுமையிலும் கொடுமையையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களே இங்கு அதிகம். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெள்ளைக்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்ற நம் நாடு உள்நாட்டு மக்களாலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வேறென்ன, சாதியின் பெயரால் தான். தமிழுடன் விளையாடி சுயமரியாதையின் விரல் பிடித்து கல்வி என்னும் ஊன்சோருண்டு குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டும், என்னுடைய உரிமை நானே முடிவு செய்து கொண்டும், தன்னுரிமை என்னும் பெயரால் அழகிய வாழ்க்கையை ரசித்துக் கொண்டும், இயற்கையின் மடியில் தவழ்ந்து கொண்டும், அழகிய புன் சிரிப்பின் ரசனையில் வாழ்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னவோ பேசுவதற்கும் எழுதுவதற்கும், ஏன் பெண்கள் எவ்வித ஆடைகள் அணிய வேண்டும் என்பதற்கும் கூட மற்றவர்களின் விருப்பப்படிதான் வாழ்ந்தார்களாம். தன்னுரிமை, தன்னுரிமை என்பது பிறப்புரிமை. அதை மதிப்பதும் காப்பதும் நம் அனைவரது கடமை. நாம் எவ்வித வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நாமே முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ மனிதர்களுக்கு கல்வி என்னும் முக்கியத்துவத்தை உணர்த்தியதும் தன்னுரிமைதான். எத்தனையோ பட்டதாரிகளை நிலைநிறுத்தியதும் தன்னுரிமைதான். மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுத்ததும் தன்னுரிமைதான். சாதி மத வேறுபாட்டை ஒதுக்கியதும் தன்னுரிமைதான். இவை அனைத்தையும் செய்ததும் தன்னுரிமைதான். மனிதர்கள் அவர்களுடைய வேலையை அவர்களே செய்யும் போது இங்கு சாதி மதத்திற்கு என்ன வேலை? எப்போது மனிதர்கள் தன்னுடைய நிலையை புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் சமூகத்தின் மனிதநேயம் என்று ஒன்று பிறக்கிறது. மனிதநேயத்தின் அடிப்படை தான் இங்கு அமைந்திருக்க யாவும். சுதந்திரம் கிடைத்து 79 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சில மனிதர்கள் கடமைக்காகத்தான் வாழ்கிறார்களே தவிர அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நிம்மதிக்காகவும் அல்ல. இங்கு பல ஆண்கள் பால் வாசனை மறந்த பிறகும், மழலை பேச்சு மறைந்த பின்னும், விவரம் அறிந்த பின்னும், தன் பள்ளி

0: படிப்பை முடித்த பின்னும் மேல் படிப்பு படிக்க வசதி இல்லாத காரணத்தால் தன் கனவை மறந்தும் குடும்பத்திற்காக உரிமைகளை மறைத்துக் கொண்டும் வாழ்கிறார்கள். முன்பெல்லாம் பெண்களுக்கு வாக்குரிமையே கிடையாது. அதன் பிறகுதான் இந்த ஜனநாயக நாட்டின் பெண்களின் வளர்ச்சியை கண்டு பல போராட்டங்களுக்கு இடையில் அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்கப்பட்டது. தன்னுரிமைதான் சுதந்திரத்திற்கு பின் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிவிட்டது. அது மனிதர்களின் நடைமுறையே மாற்றிவிட்டது. இருந்தாலும் நம் அறிவியல் வளர்ச்சியில் மறைந்து போன நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மறைந்து போன நம் சுதந்திர போராட்ட வீரர்களை நம் கண்முன் கொண்டு வர செய்யலாம். ஏனென்றால் நம் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி எப்படி? என் உரிமை, என் முடிவு, மற்றவர்களின் வார்த்தைக்கு கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி கவனம் கொடுத்து பார். உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் கையில். அவர்களுடைய உரிமைக்காகத்தான் நீ வாழ வேண்டி இருக்கும். உன்னுடைய உரிமை பறிபோகிவிடும். மற்றவர்களின் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையூறாக நீ இருக்காதே. உன் உரிமையை நீ தாண்டாதே. அதற்கு உன் உரிமையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. இது உனக்காகவும் சேர்த்து நம் முன்னோர்கள் வாங்கப்பட்ட சுதந்திரம். இது உனக்கான உரிமைக்கு நீ மட்டும் வாழு. அதுவே தன்னுரிமையாகும்.
1: எண்ணம் தான் வாழ்வாகும் இயற்கை நியதி. இது உள்ளத்தில் காண்பவன் தான் உலகத்தில் காண வைப்பான். கருத்தில் உருவானால் களத்தில் செயலாகும். விரித்து கவிபாட விரும்பி அழைக்கின்றேன். வருக இராகவேந்தர்.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திரம் பற்றியதோர் சுகமான கவி உலகை சித்தரிக்க வேண்டுமென செப்பி நிற்கும் வானொலியே நீ வாழி. தமிழ்தாய் வாழ்த்து. முதலெழுத்தாய் முளைத்தவளே, முன்னை பொருளுக்கும் மூத்தவளே, என் அன்னை தமிழே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, அருள் ததும்பும் திருக்குறளாய் உதித்து சிறந்தவளே, சங்கம் வளர்த்த செந்தமிழே, தங்கத்திலும் வளர்ந்த பைந்தமிழே, சரித்திரம் தந்த சத்தியமே, அமிழ்தாய் இனிக்கும் சொற்களாலே அறமும் அன்பும் விதைத்தவளே, மூ உலகும் வியக்கும் மொழித்தாயே, உயிரே மெய்யே உயிர்மெய்யாய் ஆனவளே, உன் திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகின்றேன். கவியரங்க மேடையிலே உன் உதிரத்தால் உருவெடுத்து நிற்கின்றேன். தடுமாறும் தருணத்தில் தைரியமாக வா. தவறி போகும் இடங்களில் தமிழாகவே வா. அன்னையே என் கைபிடித்து கொஞ்சம் வழி நடத்து. சுதந்திர தாய் வணக்கம். விலங்கென வாழ்ந்த நாட்கள் விடிந்திட ஒளியாய் வந்தாய். விழிகளில் நம்பிக்கை தீபம் விதைத்தமை எழுப்பி நின்றாய். பொய் இருள் படைகள் சூழ்ந்து பூமியே நடுங்கி நின்றாலும், புயலெனும் பகைகள் வந்து பொங்கியே எரித்திட்டாலும், கட்டுகள் கரங்கள் பூட்டி கால்களை விளங்கிட்டாலும், சுட்டெறி நெருப்பில் எம்மை சூழ்ந்திட கொடுத்திட்டாலும், வெஞ்சிரைகள் வந்திட்டாலும், சித்திரவதைகள் தந்திட்டாலும், கொடுங்கயிறு கட்டி இழுத்திட்டாலும், கொடிய துயர் சூழ்ந்திட்டாலும், சுதந்திரத்தாயே உன்றன் சுடரடியை மறப்பதில்லை. உரிமையின் திரு கொடிதன்னை உயிர் கொடுத்தாலும் விடுப்பதில்லை. சுதந்திர தேவியே உன்னை சூளுரைத்து வணங்குகின்றேன். என் சொல்லுக்கும் சிந்தனைக்கும் சோர்விலா வரம் தருவாய், நல்ல தமிழ் அருள்வாய். வானொலி கவி அரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் அவை முதல்வா, அவ்வை தமிழால் வணங்குகிறேன். கவியரங்க கவிதைகளை செவி ஏற்று கழிப்பெய்த காத்திருக்கும் செந்தமிழ் நன் நாட்டினரே வணக்கம். சுதந்திர தாய் தந்த வரம் கருத்துரிமை. ஆகஸ்ட் 15, இது வருட காலண்டரில் வட்டமிடப்பட்ட ஒரு தேதி அல்ல. வரலாறு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புன்னகைக்க கற்றுக்கொண்ட புது விடியல். அன்று கொடி மட்டும் ஏற்றப்படவில்லை, குனிந்திருந்த ஒரு தேசத்தின் நெஞ்சமும் நிமிர்த்தப்பட்டது. அன்று வாசல்கள் மட்டும் திறக்கப்படவில்லை, வரலாறு பூட்டிய வாய்களும் திறக்கப்பட்டன. அன்று சங்கிலிகள் மட்டும் அறுபடவில்லை, சந்ததிகளின் பயமும் அறுக்கப்பட்டது. அன்று எல்லைகள் மட்டும் வரையப்படவில்லை, எதிர்காலத்தின் நம்பிக்கையும் வரையப்பட்டது. அன்று நாடு மட்டும் விடுபடவில்லை, நாவின் மீது பூட்டப்பட்டிருந்த சொற்களும் விடுபட்டன. அன்று அரசு மட்டும் மாறவில்லை, அடிமை குடிமகனின் அடையாளமும் மாறியது. அன்று வாக்குரிமை மட்டும் கிடைக்கவில்லை, சாமானியனுக்கு வாழ்வுரிமையும் கிடைத்தது. அன்று சட்டம் மட்டும் திருத்தி எழுதப்படவில்லை, சாதாரண மனிதனின் மரியாதையும் திருத்தி எழுதப்பட்டது. அன்று பள்ளி கதவுகள் மட்டும் திறக்கப்படவில்லை, பல தலைமுறையின் எதிர்கால கனவுகளும் திறக்கப்பட்டன. அன்று

சாலைகள் மட்டும் போடப்படவில்லை, சமத்துவத்தை நோக்கி நடக்கும் பாதைகளும் போடப்பட்டன. அன்று கை விலங்குகள் மட்டும் உடைபடவில்லை, ஒரு தலைமுறையின் தாழ்வு மனப்பான்மையும் உடைபட்டது. ஆகஸ்ட் 15, 2026 சுதந்திர தாய்க்கு வயது 80. 80 கொண்டாடும் உள்ளங்களே, என் பதை கொஞ்சம் கேளுங்களேன். கருத்துரிமை தன் கடந்த காலம் பற்றி பேசுகிறது. பேசாதே என்றார்கள், பேனாவை மடக்கி வைத்தார்கள். எழுதாதே என்றார்கள், எழுத்தையே குற்றவாளி ஆக்கினார்கள். சிரிக்காதே என்றார்கள், கார்ட்டூனின் கைகளிலும் விலங்கு பூட்டினார்கள். நாவல் எழுதினால் எழுத்தாளனுக்கு இரங்கல் கூட்டம், நாடகம் பேசினால் நடித்தவனுக்கு ரத்தம் சுட்டும், உண்மை செய்தி சொன்னால் துப்பாக்கி ரவைகள் கேள்வி கேட்கும், இதயத்தில் ஒரு வரி எழுதினால் கூட இரும்பு கதவுகள் வரவேற்கும். கருத்தாளர்களை கைது செய்யலாம். கருத்தை கருத்துரிமையின் கடந்த காலம் கசப்பானது. நிகழ்த்தும் கோலம் காலம் செய்த அலங்கோலம். கருத்துரிமை காசு இருப்பவனின் காப்புரிமை ஆகிவிட்டது. அரசியலின் கை பாவையாகி உண்மையின் கண்களை கட்டிவிட்டு கருத்துரிமை பேசும் ஊடகங்கள் பெருகிவிட்டது. உண்மையை தேடிச் செல்ல வேண்டிய கேமரா இன்று பரபரப்பை தேடிச் செல்கிறது. மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது, மைக்கில் மக்கள் குரலா ஒலிக்கிறது, பணத்தின் குரல் தான் ஒலிக்கிறது. பேனாவில் மையை ஊற்றாமல் பொய்யை ஊற்றுகிறார்கள். செய்தியை முந்துவதில் தவறில்லை, உண்மையை முந்துவதுதான் தவறு. விளம்பரங்களின் எடைக்கு ஏற்ப செய்திகளின் எடை மாறலாமா? தொகுப்பாளர்களின் தொண்டையில் மொழி தூக்கிட்டு தொங்கலாமா? சுதந்திர தாய் தந்த கருத்துரிமை பொய்க்கலாமா? 1000 தலை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிய வரம் கருத்துரிமை. இந்த மண்ணில் கருத்துரிமை மட்டும் இல்லை என்றால் பள்ளி இருக்கும், கல்வி இருக்காது, கல்லூரி இருக்கும், சிந்தனை இருக்காது, புத்தகம் இருக்கும், பகுத்தறிவு இருக்காது, நூலகம் இருக்கும், தேடல் இருக்காது, நீதிமன்றம் இருக்கும், நீதி இருக்காது, காவல்துறை இருக்கும், கண்ணியம் இருக்காது, பத்திரிகை இருக்கும், சத்தியம் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள், மனிதநேயம் இருக்காது. சில விளக்குகள் அணைந்ததற்காக விடியலை குறை சொல்ல முடியுமா? ஒரு துளி மை கரைபட்டதற்காக மொத்த எழுத்தையும் குற்றம் சொல்ல முடியுமா? சில குரல்கள் விலை போனதற்காக உண்மையின் குரலை ஒதுக்கிவிட முடியுமா? ஒரு மரம் காய்ந்ததற்காக காடே கருகிவிட்டது என்று சொல்ல முடியுமா? விதி விளக்குகளை விதிகளாக ஏற்க முடியுமா? சுதந்திர தாய் கருத்துரிமையை தந்த நாள் இந்த நாள். இந்த மண்ணுக்கு மட்டும் விடுதலை கிடைத்த நாள் அல்ல, மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள மனதுக்கு விடுதலை கிடைத்த நாள். அந்த நாள் நம் கண்களுக்கு பயத்தை அல்ல கனவுகளை தந்த நாள். நம் பாதங்களுக்கு எல்லையை அல்ல உரிமையை தந்த நாள். நம் விரல்களுக்கு சங்கிலியை அல்ல வாக்குரிமையை தந்த நாள். நம் தோள்களுக்கு சுமையை அல்ல பொறுப்பை தந்த நாள். நம் மகள்களுக்கு தயக்கத்தை அல்ல தைரியத்தை தந்த நாள். நம் கனவுகளுக்கு தடையை அல்ல சிறகுகளை தந்த நாள். நம் பேனாவுக்கு மையை அல்ல விடுதலையை தந்த நாள். நம் குரல் வளைக்கு எதிரொலி அல்ல ஒரு தேசத்தின் செவியையே தந்த நாள். நம் உதடுகளுக்கு மௌனத்தை அல்ல வார்த்தைகளை தந்த நாள். கருத்துரிமையை தந்த நாள் அன்றுதான் அக்னி தாங்கிய 1000 நெஞ்சங்கள் புதிதாய் பிறந்தன. சுதந்திர தாய் தந்த சிறப்புரிமையாம் கருத்துரிமை புது எழுச்சி பெற்றது. மாணவன் பாடத்தை மட்டுமல்ல படைத்தவனையும் விவாதிக்கிறார். ஆசிரியர் பதில்களை மட்டுமல்ல பகுத்தறிவையும் விதைக்கிறார். எழுத்தாளர் கதைகளை மட்டுமல்ல காலத்தையும் பதிவு செய்கிறார். கவிஞன் பூக்களை மட்டுமல்ல புண்களையும் எழுதுகிறார். பத்திரிகை செய்திகளை மட்டுமல்ல சத்தியத்தையும் பிரசுரிக்கிறது. வாக்குச்சீட்டு ஆட்சியை மட்டுமல்ல தேசத்தின் ஒட்டுமொத்த காட்சியையும் மாற்றுகிறது. நீதிமன்றம் சட்டத்தை மட்டுமல்ல சாமானியனையும் மதிக்கிறது. சட்டமன்றம் திட்டங்களை மட்டுமல்ல மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. காரணம் கருத்துரிமை. கருத்துரிமை எதிர்ப்பதை மட்டுமல்ல ஜனநாயகம் உயிர்ப்பதையும் உறுதி செய்கிறது. கருத்துரிமை கிடைத்தது வெறும் வார்த்தையால் அல்ல, கட்டபொம்மனின் கர்ஜனையிலும் தீரன் சின்னமலையின் தூக்கு கயிற்றிலும். கருத்துரிமை கிடைத்தது காகிதத்தால் அல்ல, பூலித்தேவனின் புரட்சியிலும் மருதுபாண்டியரின் வீரத்திலும். கருத்துரிமை கிடைத்தது வரலாற்றால் அல்ல, வேலுநாச்சியாரின் தீரத்திலும் திருப்பூர் குமரனின் ரத்தத்திலும். கருத்துரிமை கிடைத்தது காலத்தால் அல்ல, பாரதியின் பாட்டிலும் வாவூசி இழுத்த செக்கிலும். கருத்துரிமை கிடைத்தது சட்டத்தால் அல்ல, திலகரின் முழக்கத்திலும் பகத்சிங்கின் துணிச்சலிலும். கருத்துரிமை கிடைத்தது கையொப்பத்தால் அல்ல, நேர்
நேதாஜியின் நெருப்பிலும் காமராஜரின் பொறுப்பிலும். தருத்துரிமையை வாங்கி தந்தது

0: வாய் மூடி வாழ்வதற்காக அல்ல. கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை வெறும் உரிமை அல்ல, நம் முன்னோர் உயிரால் எழுதிய உயில். கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமை இலவசமாக கிடைக்கவில்லை, நம் முன்னோர் சிந்திய இரத்தத்தின் வட்டி. கருத்துரிமையை காப்பதென்பது உரிமையை காப்பது மட்டுமல்ல, பாரதியை, வாவூசியை, பகத்சிங்கை, நம் வரலாற்றை காப்பது. வாருங்கள், சேர்ந்தே காப்போம், நானும் நீங்களும்.
1: பெண்மை மென்மை அல்ல திண்மை என பெண்மை திறம்பாட வண்ணத்தமிழ் எடுத்து வருகின்றார் இளங்கவிஞர் கவிமகள் ஜோசி அபர்ணா. இவரது எழுத்தில் வாளின் கூர்மை தெரிகிறது. வருக.
2: வானொலி நேயர்களுக்கு சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். சுதந்திர தாய் தந்த வரம் பெண் உரிமை. எது சுதந்திரம்? தேசிய கொடியை நெஞ்சம் சுமப்பதா, இல்லை கம்பம் மீதில் நம் தாய் கொடி பறப்பதா? அல்ல, இது யாவும் சுதந்திர நினைவூட்டது நிறைவேற்றல் அல்ல. சுதந்திர தாய் தந்த வரம் பெண் உரிமை. தலைப்பு சிறப்பு. கவி வாசிக்க துடிக்கும் கவிஞனே கொஞ்சம் நிமிர்ந்த நிலை, சமூகத்தின் நெஞ்சை கிழித்து சில கேள்விகளை கேள். சுதந்திர தாய் வரம் தந்தாள், கேள்வி கணைகளை வீச எனக்கு வீரம் தந்தாள். அதை அறியா சமூகம் அறியாமையில் உழல்கிறார்கள், கோழைத்தனத்தால் வீழ்கிறார்கள். உரிமை பேச துவங்கினேன், வினாக்கள் தான் வந்து விழுந்தது. இதோ என் வரிகளின் ஊர்வலம். அன்று அரைக்கீரை சட்டியும் அம்மி கல்லும் அவள் ஆயுள் தண்டனையின் அடையாளங்கள். அடுக்களை புகையே அவளது ஆகாயம், அழுகை குரலே அவளது அகிம்சை ஆயுதம். பெண் என்றால் அடங்கி போகும் ஒரு மென்மை, உண்மை சாசனத்தின் ஒரு உண்மை. ஏட்டை கொடுத்தால் தீட்டென்று சொன்னார்கள், நாட்டை பார்க்க திரை ஓட்டு மறைத்தார்கள். ஆணின் காலனிக்கு நிகராய் அவள் கற்பை அளந்து பார்த்தார்கள். தாய் வழி சமூகமே பூமிக்கு அடியில் இருக்கும் எரிமலையை ஒரு பனித்துளியால் எத்தனை காலம் மூடி வைக்க முடியும்? சுதந்திர தாய் விழித்துக் கொண்டாள். பெண் உரிமை பிள்ளையை அவள் பெற்றெடுத்த பிரசவ வலி சாதாரணமானதல்ல. பாராட்டி சீராட்டிய கணவனின் கைகளை பிரிந்து பிள்ளைகளின் பிஞ்சு விரல்களை உதறிவிட்டு வீர மங்கையர் வீதிக்கு வந்தார்கள். வேலு நாச்சியாரின் சிலம்பொலியும் ஜான்சிராணியின் வாழ்வீச்சும் பாரதியின் முண்டாசு வரிகளும் பெண்ணடிமை சுவரை பிளந்து எரிந்தனர். ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏறியது வெறும் மூவர்ண கொடி மட்டுமல்ல, இந்திய பெண்களின் கண்ணீரை துடைக்க வந்த ஒற்றை கைக்குட்டையது. சுதந்திர தாய் தந்த வரத்தால் என்னதான் நிகழ்ந்தது? வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் அவள் ஒரு நிர்வாக அதிகாரி, வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் அவள் ஒரு நிதியமைச்சர், அக்கம் பக்கம் உற்றார் உறவினரோடு நட்பை பேணி வளர்ப்பதில் அவள் ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரி. குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை அவர்கள் கேட்காமலேயே பணிவிடை செய்யும் உள்துறை அமைச்சர். இதுதான் அவளின் வீட்டுரிமையின் வித்து. குண்டடி மட்டும் புன்னகையாலேயே நின்று நிமிர்ந்த நோபல் பரிசு மலாலா, ஆண்கள் விளையாட்டு என்ற வரையறை உடைத்த பெண்கள் மட்டைப்பந்தாட்ட தலைவி மித்திலிராஜ், தூய தமிழில் மட்டுமே திரை இசை பாடல் எழுதுவேன் என்ற லட்சிய உணர்வோடு மின்னி மிளறும் தாமரை, சேவையே எனது தேவை என தூய நெஞ்சால் இவ்வுலகை ஏந்திய அன்னை தெரசா, நடனத்தால் பத்மஸ்ரீ விருது பெற்ற நர்த்தகி நடராஜ், காவல் அதிகாரியாய் சவால்களை சாதனையாக்கிய பிரித்திகா யாசினி, இதுவே அவளின் நாட்டுரிமை விருட்சம். இப்படி பெண் உரிமையை பெண்ணே பேணி காத்த சான்றுகள் ஏராளம். அதற்கு இந்த சாதனை பெண்களே ஈடுகட்ட முடியாத ஆதார். ஆனாலும் இதயம் கணக்கத்தான் செய்கிறது, என் நுனி நா சற்றே நடுங்குகிறது. நடு இரவில் இளம் பெண்ணின் சிங்க நடை காண அச்சப்படும் சமூகம் இது. பாலியல் கேடுக்கு பசி தீர்த்து வரும் சஞ்சலம் பெற்ற சமூகம் இது. சுதந்திர தாய் வரம் தந்தாள், அந்த வரம் வாழ்வானதா? பெண்மையை போற்ற வேண்டாம், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டாம், பெண்ணை உடல் பொருளாக்காது உள்ளார்ந்து நேசிப்போம். இத்தகு சுதந்திரம் எப்போது கிட்டும்? நமக்கெல்லாம் சுதந்திரம் கொண்டாட மட்டும். சுதந்திர தாய் சுதந்திரம் தந்தாள், பெண் உரிமையை எதற்காக வரமாய் தந்தாள்? சுதந்திர தீபம் எரியும் முன்னர் பெண்ணின் நிலைதான் என்ன? இது நம் சுதந்திர தாயின் அழுகுரல்.

உயர்ந்த பெண்மை உதித்த நாள் தொட்டு கடக்கும் தடைகள் ஏறாள். திண்ணிய மனம் தினமும் அவளை துவண்டு போக விடுவதில்லை. உணர்வுகள் நிறைந்த இந்த உயிர்களின் உரிமையை பறிக்க நீங்கள் யார்? அடிமை என்று அவளை அடக்கி வைக்க அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? வேண்டி பெற உரிமை என்பது விலை பொருள் இல்லை. இதை அறிந்தும் அமைதி காக்க எனக்கு இதயமில்லை. மாதவம் செய்திடத்தான் வேண்டும் பெண்ணாய் பிறக்க. காரணம், கருணையற்றவர்கள் கருவிலேயே கலைக்கிறார்கள் அவள் கண்ணி என்பதால். ஒருவேளை அவள் பிறந்து விட்டால் இலவசம்தானே என்று கணக்கின்றி கொடுக்கிறார்கள் கள்ளிப்பாலை. தாய்ப்பால் என்று குடித்தாள் நம்பியே. உயிர் தியாகப்பால் என்று அறியுமோ அந்த பிஞ்சு இதழ். இங்கும் மறுக்கப்பட்டது ஏனோ பெண் உரிமை. தப்பி தவறி அவள் பிறந்து விட்டால் தடைகளின்றி அவள் வாழ முடியுமோ? அறுதியிட்டு கூறுகிறார்கள் அவள் எப்படி வாழ வேண்டும் என்று. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு.

வழங்கப்பட்டது ஏனோ பெண் உரிமை. தப்பி தவறி அவள் பிறந்து விட்டால் தடைகள் இன்றி அவள் வாழ முடியுமோ? அறுதியிட்டு கூறுகிறார்கள் அவள் எப்படி வாழ வேண்டும் என்று. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. விடியும் வரை தூங்காதே, வீடு விளங்காது, நித்தம் தலைவாரி பூச்சூடி திலகமிடு. எட்டு முழத்தில் சேலையை உடலில் சுற்றிக்கொள், தலையுனி தரையை பார், நாணம் கொள், படிதாண்டாதே. பெண்மை பட்டம் பறிபோய்விடும், அடுப்பங்கரையே உனக்கான களம். ஊதுகுழல் உன் தலையெழுத்தை எழுதும் எழுதுகோள். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பதற்கு 20 வயதில் திருமணம். இதயத்திற்கு பிடித்தவனா? இல்லை, இவர்களுக்கு பிடித்தவன். இப்படி ஆயுள் முழுதும் உரிமையை மறுத்து அவள் மனமும் மறத்து வாழ்கிறாள், மன்னிக்கவும் வசிக்கிறாள். சுதந்திர தாயாம் நான் தந்த வரத்தை தட்டி பறிக்க நீங்கள் யார்? போதும், குரல் வளை திறந்து அவள் உரிமைகளை மீட்க துணிகிறாள். பூட்டி வைத்து அழகு பார்க்க அவள் என்ன கூண்டு கிளியா? அகிலம் ஆள புறப்பட்ட பாயும் புலி அவள். உடைத்து விடலாம் என்று எண்ணி கல் வீசாதே. அவள் கல்லையும் கரைப்பாள், கடலையும் கடப்பாள். மலர் போன்ற மென்மை அவள், நான் மறுக்கவில்லை. ஆனால் உரிமை என்று வந்துவிட்டால் மலர் கூட மடியும் அவள் காளியின் உருவெடுப்பாள். தவறை தட்டி கேட்க தங்க வாழெடுப்பாள். மென்மையும் அவளே, மின்னலும் அவளே, உரிமைக்காக போராடும் உன்னத பெண்மையும் அவளே. கடவுள் என கைகூப்பி அவளை வணங்க வேண்டாம். பெண்ணுக்கு பிரியம் போல் வாழ உரிமை உண்டு என வாழவிட்டால் போதும். இவை யாவையும் மனம் புதைத்தே சுதந்திர தாய் எழுந்தாள், பெண் உரிமை ஈந்தாள். மங்கை கால்வதிக்கா துறை என ஏதுமில்லை, கட்டுக்குள் இனியும் அடங்க போவதில்லை. சூறை காற்றாய் சுதந்திர தீயாய் சாதிக்க போகிறோம். காலம் அவளை கடிந்தாலும் காயம் அவளுக்கு பழகியது. நோயை நீக்கிட மருத்துவரானால், சட்டத்தை நிலைநாட்ட வழக்கறிஞரானால், வருங்காலத்தை வழிநடத்தும் ஆசிரியரானால், அவளே நேர்மையான காவலரும் ஆனாள். அவளால் முடியாதது ஏதுமில்லை, அகிலமே போற்றும் அவளை போல யாரும் இல்லை. இருளிலும் மிளிரும் விடிவெள்ளியாய் விண்வெளியிலேயே வளம் வருகிறாள். இமயம் தொட்ட அவளேதான் நம் இதயத்தை தொடுகிறாள் தாயாக. நடனம் அங்கை, நாட்டிய பேரொளி, நடிகையர் திலகம், எல்லாம் அவளேதான். இப்படி பெண் என்று சொன்னாலே உரிமையை உலகேற்றிய பல சாதனை பிழம்புகள் வெடிக்கும். பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல, இந்த உலகினுடைய இன்னொரு பிரம்மா. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. கவிதை அரங்கே இன்னும் ஒரு கசப்பான பக்கத்தை புரட்டுவோமா? பெண்ணுரிமை பேசும் நாம் பெண்மையின் இன்னொரு வடிவத்தை மறந்து விட்டோமே. யாரவள்? பிறப்பின் பெருநாளை பிரபஞ்சமே கொண்டாடு, ஆண் சிசு வரம் என்று அனைவருமே ஆர்ப்பரிப்பு. காலங்கள் கடந்தன, உணர்வுகள் திசை திரும்பின. புருவ வில் தீட்டப்பட்டு சேலை உடுத்த நூலை தேடியது. பெண்ணாய் உருவெடுக்க இதயம் பித்து பிடித்தது. ஏராள நாமங்கள் ஏற்றுக்கொண்டு இயற்பெயர் நினைவிழந்து கனவுகள் சுமந்து காரிகையாக மாற துடித்தது. திருநங்கையாய் மருமங்கை மாற்றம் கண்ட அவள் ஓர் ஆச்சரியக்குறிதான். எல்லா துறைகளிலும் பெண் உரிமை பதித்து நிலைத்து நிற்கும் அவள் ஓர் பேராச்சரியக்குறிதான். பேருந்துகளில் கைதட்டி காசு வாங்கியவர்களை இந்த உலகமே கைதட்டி கொண்டாடுகிற அளவிற்கு உயர்த்தியது சுதந்திர தாய் தந்த பெண் உரிமைதான். எது பெண் உரிமை? தாயாய், மகளாய், மனைவியாய், உடன்பிறப்பாய், உறவினராய், தோழியாய், இப்படி அனைத்து வித அவதாரங்களிலும் பெண். தன்னலன் கருதாத தியாகசீலர், இதைத்தான் அவள் இத்துணை காலம் உரிமை என போற்றினாள். தற்காத்து தற்கொண்டான் என்று சொன்ன வள்ளுவனே வியந்து பார்க்கிறான். தன் வார்த்தைகளை வாழ்க்கையாக்கிய பெண்மையை பார்த்து, கணவனை கரம் பிடித்து, கனவுகளை உளம் புதைத்து, குழந்தையை கருத்தரித்து, கோடி குறைகளை காதில் கேட்டு, கொடிகட்டி பறக்கும் காரிகைக்கு கவி எழுத கண்ணீர்தான் கசிந்தது என் பேனாவின் முன்னுணியில். தாய் எனும் பதவியை தட்டி பறித்து, தங்கை எனும் தன்மையில் மங்கை மலிந்து, தாரம் எனும் பார்வையில் தாரகை தாழ்ந்து, தோழி எனும் துணையில் ஆழிபோல் அரவணைத்து, அத்தனை உறவிலும் நித்தமும் உயர்ந்தவள் அந்த பெருங்கடல் பெண்ணை பற்றி

0: பேரிகையின் சிறு துளியால் கவியை எப்படி நிறைப்பது? சுதந்திர தாய் வெறும் கொடியை மட்டும் தரவில்லை, பெண் இனம் நிமிர்ந்து நிற்க சட்டங்களையும் திட்டங்களையும் கேடயமாய் வழங்கினாள். அதை சரித்திரம் சொல்லும், இந்த கவி மேடையும் சொல்லும். வரதட்சணை தடுப்பு சட்டம், பெண்ணை விளைபொருளாக்கினால் கைகளில் விலங்கு கூட்டும் சட்டம், பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அவள் உழைக்கும் களத்திலும் வாழும் தளத்திலும் அவளுக்கு பாதுகாப்பு சட்டம், பெற்றோர் சொத்தில் சம உரிமை சட்டம், ஆணுக்கு நிகராய் அவளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்று பொருளாதார பலம் தந்த சட்டம், அது மட்டுமா? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி அறிவு ஆளும் பெண்களுக்கு வெறும் அடுப்பதற்கு எனும் இந்நிலை பூக்க பிறந்தது புதுமை பெண் திட்டம். சுதந்திர தாயின் வரத்தால் இன்று சட்டங்கள் வந்தன, திட்டங்களும் வந்தன. ஆனால் சமூகமே, உன் புத்தி எப்போது மாறும்? பெண் விடுதலை இல்லாத மண் விடுதலை உரிமை இருந்தும் வெறுமைக்கு சமம். இன்று சுதந்திர தாய் தந்த வரத்தினால் அவள் சட்டங்கள் ஏற்றுகிறாள், நீதிமன்றத்தில் வாதாடுகிறாள், விண்ணில் ராக்கெட் ஏவுகிறாள். ஆம் தோழர்களே, பெண் உரிமை என்பது ஆண்களை எதிர்ப்பதல்ல, ஆண்களுக்கு நிகராக நிமிர்ந்து நிற்பது. அவள் கேட்பது சலுகை அல்ல, சம உரிமை. அவள் கேட்பது பச்சாதாபம் அல்ல, பகுத்தறிவு. சுதந்திர தாயே, நீ தந்த பெண் உரிமை எனும் வரத்தை நாங்கள் வெறும் காகித சட்டமாய் வைக்க மாட்டோம், எங்கள் சமூகத்தின் ஒழுக்கமாய் மாற்றுவோம். இனி எந்த ஒரு பெண்ணும் அழமாட்டாள், அவள் அழுது கொண்டே வாழ மாட்டாள். அவள் கல்வியால் கற்பாவாள், அறிவால் அவளுக்கு அவளே அரணாவாள், தன் உரிமையால் இந்த உலகையே ஆழ்வாள். திருநங்கையும் பெண்களும் இணைந்து இந்த தேசத்தின் புதிய சரித்திரத்தை எழுதுவார்கள். வானம் அவர்களுக்கு எல்லை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களின் சிறகுகள் சுதந்திர தாயால் பெண் உரிமை தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கப்பட்டதல்லவா? வாழ்க பெண் உரிமை, வளர்க பாரதம்.
1: பெண்களின் சிக்கலோ பேசவும் பெரிதே, இங்குது தீர்த்திடல் அறிவினும் அரிதே. கற்பு என்பதோர் கருத்தியல் சங்கிலி, எப்படி எப்படி இவர்களை புணித்தது. கற்பனப்படுவது பிறர் நெஞ்சு புகாமை, கற்பனப்படுவது சொல் திறம்பாமை, கற்பனப்படுவது கணவனை தொழுதல், கற்பனப்படுவது உயிரினும் பெரிது, கற்பனும் திண்மையை காப்பதே பெண்மை. எத்தனை இலக்கணம் எழுதி வைத்தார்கள், எல்லாம் சிக்கல். பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே, கற்புடை பெண்டிரை கடவுளும் தொழுவர், கட்டிய கணவன் கண்கண்ட தெய்வம். கற்பனப்படுவது ஆண்களுக்கு இல்லை, பொன் பொருள் பறித்தால் எடுத்தவன் திருடன், கற்பனை பறித்தால் இழந்தவள் திருடி. என்ன நியாயம், என்ன நியாயம்! பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், நன்றாய் நீங்கள் நம்புதல் வேண்டும். பெண்களை சிறைக்குள் அடைத்தவர் படித்தோர், அச்சமும் நாணமும் மடமையும் பயிர்ப்பும், நிச்சயம் பெண்களை நெருக்கிடும் விலங்கே. நான்கு பக்கச்சுவர்களாய் கற்பையே கூரையாய் கல்லால் ஆன கூரையாய் சமாதியில் வைத்தனர். சத்தியம் செய்கிறேன், வேலிகள் என்ற பல் விஷச்செடி வளர்த்தனர். பெண்களுக்கு வேலிகள் என்று பல விஷச்செடி வளர்த்தனர். தாலியும் மிஞ்சியும் தடைகளாய் மாறின. பெண்கள் வாழ்க்கை ஓர் பெரும் புதிர், விளங்காது. இணக்கம் இருந்தால் இன்பச் சுரங்கம், பிணக்கம் தொடர்ந்தால் பெருந்துயர் கலக்கம், காதல் மிகுந்தால் ஆரண்ய காண்டம், மோதல் புகுந்தால் உத்தரகாண்டம், மெய்யுறு புணர்ச்சியின் வேட்கை முடிந்தால் ஐயமும் பிரிவும் கோபமும் தோன்றும், குடும்ப சக்கரம் இடும்பையில் சுழலும். ஆண்களுக்கில்லை கருவும் களங்கமும், வீண்பழி ஏளனும் பெண்களை துரத்தும், சில நாள் சுகத்தில் பல நாள் துயரம். பெண்ணாய் பிறப்பதே பெரும்பிழையாகுமா? மண்ணாய் மலராய் மரமாய் கொடியாய் உண்ண தருவன அனைத்தும் பெண்ணியல், பெண்ணின் பிறப்பை பேதமை என்பதா? பெண்ணெனப்படுவது பெரும்பேதமைத்தே எழுதியிருக்கிறான் இந்நாட்டு தமிழனும். பெண்ணுக்கு எதிராய் பெண்ணே பேசுதல், எண்ணி பார்த்தால் எத்தனை கொடுமை. பெண்ணுக்கு அழகு எதிர்பேசாதிருத்தல், தையல் சொல் கேளேல் கைதவம் பெண்மை. பெண்ணுக்கு எதிராய் பெரும்படை திரண்டது கண்ணை திறந்திட கவிஞர்கள் தோன்றினர். வேதம்

நாயகர் விடியலை காட்டினார். மகாகவி பாரதி வாதிட துணிந்தான். பாரதி தாசனார் வீறு கொண்டெழுந்தார். விடுதலை பெண்களின் விடியலாய் அமைந்தது. பெண்களின் சிக்கல் பேசவும் பெரிதே. நிறைவாக சில சொற்கள். சுதந்திர தாயை பார்க்காமலே தூங்கிவிட்ட பாட்டுக்கு ஒரு புலவன் அல்லவா அந்த மகாகவி. மறுபடி பிறந்தால், பாரத வீதியில் வளம் வர நேர்ந்தால் எப்படி இருக்கும், என்னென்ன நினைப்பார்? சுதந்திர கனவுடன் சொர்க்கம் போனவர் மறுபடி பிறந்து மண்ணிடை நடந்தால் சொப்பனம் பலித்ததா, சொற்படி நடந்ததா எண்ணி பார்ப்பார். இரும்பூது கொள்வார். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பார்ப்பார், சிரிப்பார், பரவசம் அடைவார், பலே பலே என்பார், துள்ளி குதிப்பார். ஆயுதம் செய்கிற ஆற்றலை வியப்பார், காகிதம் செய்கிற கருவியை தொழுவார், வானியல் ஆய்வினை வானுரப் புகழ்வார், மருத்துவம் பொறியியல் வளர்ச்சியை போற்றுவார், வெள்ளையன் இல்லா வியப்பினை உணர்வார், பள்ளி கல்லூரிகள் பார்த்துளம் கழிப்பார், பெண்ணின் பெருமையை எண்ணி சிலிப்பார். பட்டம் பதவியும் ஆட்சியும் மாட்சியும் கண்ணெதிர் கண்டதும் வாழ்கன வாழ்த்துவார். படையிலும் காவல் துறையிலும் பெண்கள் நீதியின் அரசராய், வழக்குறையாளராய், ஆட்சி தலைவராய், அமைச்சராய் வளம் வரும் பெண்களை கண்டுதன் கண்களை விரிப்பார். பலே பலே என்பார். புலவர்தம் சிலைகளில் பூரித்து போவார். வானுயர் வள்ளுவன், கடற்கரை கம்பன், புலவர்தம் சிலைகளில் பூரித்து பிடிப்பார். வள்ளுவன் இளங்கோ கம்பரை போற்றும் உள்ளங்கள் எண்ணி உவகையில் திளைப்பார். பள்ளு பாடலை உள்ளுர பாடுவார். பாடிய வார்த்தைகள் பலித்ததை நினைப்பார். நாடிய விடுதலை கூடியது என்பார். சூடிய வாகைகள் தேடிய வெற்றிகள். சுதந்திர தேவி, வந்தே மாதரம், பலே பலே பாண்டியா, பலே பலே இந்தியா, வாழிய வாழிய வாழிய என்பார். சாதியவாதிகள் சதிகளை தகர்த்திடும். நீதியின் போக்கில் நெஞ்சம் நிமிர்த்துவார். வேதியர் ஆயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே, ஆதியில் மானிடம் வாழ்ந்தது போலே அன்புடன் வாழ்வதில் இன்பம் அடைவார். காசியில் தலைவர்கள் பேசிடும் உரைகளை காஞ்சியில் கேட்டிட கண்டுளம் குளிர்வார். பொழுது புலர்ந்தது யாம் செய் தவத்தால் கனவுகள் மெய்ப்பட கண்டுளம் மகிழ்வார். சுதந்திர தேவியின் திருவடி தொழுவார். இன்னும் பலவரம் வேண்டும் என்று அழுவார். வந்தே மாதரம், வாழிய பாரதம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சுதந்திர தாய் தந்த வரம், தன்னுரிமை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை, கருத்துரிமை. சுதந்திர தின சிறப்பு கவியரங்கம். தலைமை ஏற்றவர் கவிஞர் முனைவர் முத்து சந்தானம் அவர்கள். கவிதை வழங்கியவர்கள் மண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் என் விஜய நம்பி, தன்னுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எஸ் அருந்ததி, கருத்துரிமை எனும் தலைப்பில் கவிஞர் எம் ராகவேந்திரன், பெண்ணுரிமை எனும் தலைப்பில் கவிஞர் பி ஜோஷி அபர்ணா. அமைப்பில் உதவி ஏ விக்னேஷ். அமைப்பு என் வி சதீஷ்குமார்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. காலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம்

0: 12:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதிய நேரம். இந்த நிகழ்ச்சியில் தோழியர்கள் உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 04-52 என்ற முன்னிணைப்பை தொட்டு வாருங்கள். இருப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து? நல்ல எனர்ஜியா பேசலாமே. அப்படி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க. நன்றிமா, நன்றி. என்ன பாடல் கொடுக்கல நிகழ்ச்சியில?
1: ராமன் எத்தனை ராமன் அடிப்படத்தில் சேர சோழ பாண்டியங்கிற பாட்டு வழி வர்ற பாட்டு.
0: ம், சரி, நிச்சயமாக கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய பாடல்.
2: நன்றி. இத்திரை மாதம்

pom, piripom, ja m'appelle.

அடிமையாக வாழ்ந்த காலம் மறந்து போனதா? அஞ்சு அஞ்சு கிடந்த காலம் மறந்து போ.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
2: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर

0: तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े जय हिंद जय भारत वंदे मातरम
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
3: திருநாட்டில் மல்லிப்போல் மலர்ந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். என் பெயர் விஜயகாந்த். நான் துணை ராணுவத்தில் 23 வருடங்களாக பணியாற்றியுள்ளேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பணியாற்றியுள்ளேன். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மணிப்பூர், நாகாலாந்து, பஞ்சாப், யூபி எல்லா இடங்களிலும் பணியாற்றியுள்ளேன். நான் பணியாற்றும் டைமில் எனக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிறைய முறை மோதல் ஏற்பட்டுள்ளது. நூல் போல் இருக்கும் டைமிலும் எனது கடவுளாகிய அருளால் என் உயிர் தப்பித்துள்ளது. இன்று இந்த நல்ல திருநாளில் என் மக்களுக்கு சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: நூற்று 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: பன்னிரெண்டு மணி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்து யார் பேச போறாங்க, எங்க இருந்து கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து? பெத்தானியபுரத்துலேருந்து பூரணி. சொல்லுங்க பூரணி, எனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சா? சரி சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: மலராய் மலராய்
0: நிச்சயமா கொடுத்தலாம். என்ன பேர் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்.

0: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
1: சிம் கார்டு இலவசம்,
0: அளவற்ற இலவச அழைப்புகள்,
1: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
0: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி.
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி.
0: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி.
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
5: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन

0: गंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

0: நேரம் 12:24 ஆயிட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இது தோழிகள் அவங்க பங்கெடுத்து அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதியே. அடுத்த தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து.
1: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்வா.
0: நன்றி நன்றி.
1: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்வா.
0: சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து நம்ம சுதந்திர தினமா அதில் கை கொடுத்த தெய்வம் நாட்டினும் எங்களுடனே அந்த படம்.
0: அப்படி கேட்கும் போதே அப்படியே அந்த அந்த அந்த பரிசல் மாதிரி இருக்கிறதுல அப்படியே போற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. நிச்சயமா இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இதோ உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகள். நன்றி.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: கண்டிஷன் சப்ளை.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: கண்டிஷன் சப்ளை.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: நேரம் 12:33 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதியில தோழிகள் அவங்களுடைய விருப்ப பாடல் எல்லாம் சும்மா செம்மையான ஒரு 80th சுதந்திர தின அந்த விழா

0: வைபில் இருக்காங்க போல இருக்குது. எல்லாருமே வந்து அந்த மாதிரி பேட்ரியாட்டிக் சாங் மாதிரி தேசபக்தி பாடல்கள் நிறைந்த ஒரு சினிமா பாடல்களை தான் கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் அதற்கும் அடுத்த தோழி என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: சுமதி பேசுகிறேன்.
0: சுமதி சொல்லுங்க. சுமதி என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்? ஐயோ, வந்த எல்லா தோழியர்களும் அதே மாதிரி தான், அப்படியே ஒரு அப்படியே நாட்டுப்பற்று மிகுந்த அந்த பாடலை தான் கேட்டுட்ருக்கீங்க. நன்றி. நிச்சயமாக நிச்சயமாக கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்?

0: நேரம் 12:40 ஆயிட்டு இருக்கு. அக்காஷ் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா. அனைவருக்கும், உங்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு, இங்க பணிபுரியுற அத்தனை மக்கள், எல்லா மக்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சுந்தர சேன வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படம், அதுல கரந்த பாலைன்னு சொல்லிட்டு வரும், அவரை போற்றும்படியா அந்த பாடல்.
0: நிச்சயமா கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில்.

விட்டுருமா?

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம்.

0: சிவகங்கை, ராமநாதபுரம் ஆறு மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், என் பெயர் நல்லுச்சாமி. நான் இந்திய ராணுவத்தின் கோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் அவல்தராக 20 வருடம் பல இடங்களில் பணியில் இருந்திருக்கிறேன். என் இந்திய திருநாட்டில் மல்லிகை பூ போன்று மலர்ந்திருக்கும் எனது அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், நாகாலாந்து, ஹைதராபாத், மத்திய பிரதேசம் என்னும் பல இடங்களில் இருந்திருக்கிறேன். நாங்கள் ஆபீசருடன் சேர்ந்து பல முறை QRT சர்ச்சிங் ஆபரேஷன் கானுவாய்களில் செல்வதுண்டு. நாங்கள் கானுவாயில் செல்லும் போது 2 முறை காஷ்மீர் உள்ள ராம்பன் குல்மார்க் என்ற இடத்தில் எங்கள் கண் முன்னே ஐடி பிளாஸ்ட் அட்டாக் நடந்திருக்கிறது. அப்போது நூலிலையில் நானும் என் நண்பர்களும் ஆபீசரும் லேசான காயங்களுடன் உயிர் பிழைத்தோம். அப்போது என் நெற்றில் ஏற்பட்ட காயத்தழும்புகளின் அடையாளம் இன்னும் மறையவில்லை. இது போன்ற அட்டாக் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை பற்றி பெரிதாக எதுவும் நாங்கள் எண்ணுவதில்லை. நாங்கள் சிந்தும் ஒவ்வொரு வேர்வையும் எங்களுக்கும் என் தாய் திருநாட்டிற்கும் தான் தெரியுமே தவிர எங்கள் வீட்டிற்கு கூட நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம். தாய் திருநாட்டிற்கு எனது 20 வருட வேர்வையும் உழைப்பையும் கொடுத்ததற்கு நான் மனதார மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
3: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 year கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
3: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8614-12049.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
6: நேரம் 12:48 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு இருக்கோம் சிநேகிதியே, இனிப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? பெரியகுளம் முருகேஸ்வரி. சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப சுகமா இருக்கும். நன்றி. கடைசியில சிநேகிதிய நிகழ்ச்சியை வந்து எல்லாம் வாழ்த்து மடலா மாத்திட்டீங்க எல்லா தோழிகளும்.

0: நேரம் 12:51 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நிறைவாக கலந்துக்க போகும் தோழியாரன் பத்தரலாம், வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
0: நண்பகல் வணக்கம். சொல்றது யாரு?
1: நன்றி
0: நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் இதோ காற்றாளிகளே.

0: நேரம் 12:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை தோழிகளுக்கும் முயற்சி செய்த தோழிகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேர்களே. நேரம் இப்பொழுது 12:55:40 பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.
3: खंधम धम त्रिशूल गाड़ के प्रलयकारी गति से भिन्न नकेल गगन फाड़ के स्वाल से

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலைஞர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இந்திய விமானப்படையின் ஓய்வு பெற்ற விமான வீரன். எனது பெயர் எஸ் தினேஷ். நான் சென்னையை சேர்ந்தவன். இந்த நாளில் பேசுவதில் பெருமையும் பணிவும் கொள்கிறேன். சுதந்திரம் என்பது ஒரு தேதி அல்ல, அது எண்ணற்ற தியாகங்களின் உயிர்ப்பும் ஒற்றுமையும் ஒளியும் பொறுப்பு.

அழைப்பும் ஆகும். நமது தேசிய கொடி வானில் உயர்ந்து பறக்கும் போது எல்லையில் காவல் காக்கும் வீரர்களின் அர்ப்பணிப்பும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் நம்பிக்கையும் அதனுடன் உயர்கின்றன. பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்பது முப்படையினரின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனின் கடமையும் ஆகும். ஒழுக்கம், நேர்மை, உழைப்பு, சமூக ஒற்றுமை மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்ததே உண்மையான தேசப்பற்று. இளைஞர்கள் கனவு காண வேண்டும். அந்த கனவுகளை இந்தியாவின் முன்னேற்றத்துடன் இணைக்க வேண்டும். வலிமையான, வளமான, ஒற்றுமையான இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்.

மதிய வணக்கம் அன்பர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஷ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்கும் நிகழ்ச்சியாக இது வசந்த கானங்கள். நேரம் 1:20. காவிய கானங்களை வழங்க வந்திருப்பது சுமையா. இசைக்கும் முதல் கானம் கேட்செல்லாம். ஆர் சுதர்சனம் இசையில டி கே பட்டம்மல் பாடிய பாடல், பாரதியார் வரிகளை தான் கேட்க போறோம் நாம் இருவர் படத்துக்காக. இந்த திரைப்படம் 1947 வெளிவந்திருக்கு.

இறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோம் தந்தே.

0: கேட்டு முடித்த பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து வெளிவந்தது. ஜி ராமநாதன் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்திற்காக சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரின்னு பலர் நடிச்சிருக்காங்க. 1961 வெளிவந்த திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன். ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது வசந்த கானங்கள்.
1: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 தொடர்ந்து கேளுங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே 1 ரூபாயில்.
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ். படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
3: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
5: வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இசைக்கும் பாடல் 1965ஆம் ஆண்டு வெளிவந்தது. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்கான பாடல் தான் கேட்க போகிறோம். இந்த படத்திற்கு இசையமைப்பு MS விஸ்வநாதன், நடித்தவர்கள் MG ராமச்சந்திரன், பி சரோஜாதேவி. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்கான பாடல் இதோ. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 0.9 MHz.

0: நேரம் 1:36. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டியூவல் பேங்க் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.

வழக்கறிஞர் சந்திரபோஸ் பெருமாள் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்திய தேசிய இராணுவம் நிறுவிய நேதாஜியின் வீரத்தால் ஈர்க்கப்பட்டு என் பாட்டனார் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். விடுதலைக்கு பின் இந்திய அரசாங்கம் நேதாஜி படை வீரர்களை தியாகிகள் என பிரகடனப்படுத்தியது. மேலும் இந்த நன்னாளில் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல் மதுரை வானொலி நிலையம் அவர்களின் வாரிசுகள் ஆகிய எங்களை அழைத்து எங்களது எண்ணங்களை பகிர செய்ததற்கு வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610414249.
2: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
3: நேரம் 1:46 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். 1973 வெளிவந்த திரைப்படம் பாரத விலாஸ். MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கு வரிகள் வாலி. பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்காக. பாரத விலாஸ் திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் பிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் பிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு.

பழைய கானங்களின் தொகுப்பாக கேட்டுட்டிருக்கீங்க வசந்த கானங்கள். நேரம் 1:52. இசைக்கும் அடுத்த பாடல் 1970 வெளிவந்த ராமன் எத்தனை ராமன் அடி திரைப்படத்திற்காக. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியவர்கள் எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் பி மாதுரி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸில் பாடல் இதோ.

Annabelle!

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

நம் முன்னோர்கள் சிந்திய இரத்த துளியும் அவர்களின் சொந்தங்கள் சிந்திய கண்ணீர் துளியும் நமக்கு கிடைத்த சுதந்திரம் என்ற மழை துளி. இச்சுதந்திரத்தை போற்றுவோம், பாதுகாப்போம். கேட்டு ரசித்தது வசந்த கணங்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எம்ஜி ராஜமாணிக்கம் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி.
2: அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த உரிமை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டிய பொறுப்பும் கூட. எண்ணற்ற தியாகங்களால் பெற்ற இந்த சுதந்திரத்தை அறிவால் உயர்த்துவோம், உழைப்பால் வலுப்படுத்துவோம், ஒற்றுமையால் பாதுகாப்போம். நமது கனவுகள் உயரட்டும், நமது செயல்கள் நாட்டை உயர்த்தட்டும். அனைவருக்கும் என் மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துகள். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
3: நேரம் 2:01.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி நேயர்கள் கேட்கலாம் விடுதலை வேட்கை, தமிழர்களின் பங்கு, சுதந்திர தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
5: விடுதலை வேட்கை 1608வது ஆண்டு கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் இறங்கிய இடம் குஜராத்தில் உள்ள சூரத். ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்திற்காக வந்து இறங்கிய முதல் நிகழ்வு இதுதான். வாணிபத்திற்கான பயணமானது நமது பாரத நாட்டின் வளமை, செழிப்பு ஆகியவற்றினை பார்த்து பிரமித்து போனார்கள். ஆங்கிலேயர் வியாபாரம் தொடங்கியதோடு மட்டுமல்லாமல் அதோடு கூட அடிமைத்தனத்தையும் நமக்கு பரிசாக தந்தார்கள். பாரத தாயின் தனி மனித சுதந்திரம் முற்றிலும் பறிக்கப்பட்டது. அன்று முதல் அடிமையின் வீரம் வேர்விட்டு கிளைத்து நம்மையெல்லாம் ஆளத் தொடங்கியது. ஆங்காங்கே விடுதலை வேட்கை பரவத் தொடங்கியது. நாட்டின் தேசப்பற்றாளர்கள் இதயங்கள் இணைக்கப்பட்டது, கைகள் கோர்க்கப்பட்டது. எங்கும் முழக்கம், எதிலும் முழக்கமாக சுதந்திர தாயை மீட்கும் புதல்வர்களின் புரட்சி தீ பரவத் தொடங்கியது. அன்றைய பிரித்தானிய மாகாணம் என அழைக்கப்பட்ட தமிழ்நாடு பல தியாக செம்மல்களை தந்து சுதந்திர காற்றை இன்று வரை நம்மையெல்லாம் சுவாசிக்க செய்திருக்கின்றது.

0: விடுதலை வேட்கை, தமிழர்களின் பங்கு,
1: மாவீரன் அழகு முத்துக்கோன். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தேசமே காத்திருந்த காலம் அது. ஆனால் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணில் சுதந்திர போராட்டத்தின் எண்ணத்தை விதைத்தவர் மாவீரன் அழகு முத்துக்கோன். ஆங்கிலேயரின் வரி கொடுக்கும் முறைக்கு எதிராகவும் அவர்களின் அடிமைத்தனத்திற்கு எதிராகவும் முதல் குரல் எழுப்பி தன்னுடைய உயிரை முதல் காணிக்கையாக்கியவர்தான் அந்த வீர திருமகன். தூத்துக்குடி மாவட்டம் கட்டாலங்குளம் ஜமீனின் மன்னராக பொறுப்பேற்ற அழகு முத்துக்கோன் சிறு வயதிலேயே போர்க்கலைகளில் வல்லவராக திகழ்ந்தார்.

அதிகாரிகள் நம் நாட்டு மன்னரிடம் சட்டவிரோதமாக வரி வசூலிக்க முயன்ற போது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தார். 1755 நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் நவீன பீரங்கிகளுக்கு எதிராக தன் படையுடன் வீரம் செறிந்த போராட்டம் நடத்தினார். போர் முடிவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மாவீரன் அழகு முத்துக்கோன் இறுதியாக தன்னுடைய உயிரையும் இந்திய நாட்டிற்காக காணிக்கையாக்கியவர். அவருடைய தியாகத்தை இந்நாளில் போற்றுவோம்.

0: விடுதலை வேட்கை. புலித்தேவன். 1715 செப்டம்பர் 1 சிவபுத்திர தேவன் சிவஞான நாச்சியார் ஆகியோருக்கு தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோவில் வட்டத்தில் உள்ள நெற்கட்டும் செவள் என்ற ஊரில் பிறந்தார் வீர வேட்கையுடன் கூடிய புலித்தேவன் அவர்கள். இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதன் முதலில் போர்க்கொடி தூக்கிய மாவீரன் புலித்தேவன் அவர்கள். காத்தப்ப புலித்தேவர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து தமிழகத்தில் பாளையக்காரர் என்ற போர் முறையை தொடங்கியவர். ஆற்காடு நவாப் முகமது அலி மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளை எதிர்த்து தீவிரமாக போராடியவர். 1755 ஆங்கிலேயரை எதிர்த்து வீர முழக்கமிட்ட நமது தமிழன் மாபுஸ்கான் மற்றும் யூசுப் கான் போன்ற பிரிட்டிஷ் தளபதிகளுடன் போர்களை சந்தித்தவர் புலித்தேவன் அவர்கள். திருவிதாங்கூர் மன்னனின் உதவியோடு ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் புலித்தேவன் அவர்கள். தனது வாழ்நாளின் இறுதி தருவாய் வரையிலும் ஆங்கிலேயரிடம் பணியாமல் போரிட்ட புலித்தேவன் 1767 காலமானார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழனான இவரின் தியாகம் என்றும் நம்மால் மறக்க இயலாதது.
1: ஒரு பெண் அரண்மனையில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதே பெண் தனது நாட்டுக்காக வாழை ஏந்தியிருக்கிறாளா? ஒரு ராணி தன் கணவனை இழந்திருக்கலாம், ஆனால் தன் மக்களுக்காக மீண்டும் எழுந்து நின்றிருக்கிறாளா? அப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தார். அவர்தான் வீரமங்கை வேலுநாச்சியார். 18 சிவகங்கை மண்ணை ஆண்ட வீர அரசி வேலுநாச்சியார். சிறு வயதிலிருந்தே குதிரையேற்றம், வில்வித்தை, வாள்வீச்சு, சிலம்பம் போர்க்கலைகளில் பயிற்சி பெற்றவர். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றியது. ஆம், 1772 ஆங்கிலேயர்களும் அவர்களது கூட்டு படைகளும் சிவகங்கையை தாக்கின. அந்த போரில் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாத பெரிய உடையத்தேவர் வீரமரணம் அடைந்தார். ஒரு பெண்ணுக்கு அது மிகப்பெரிய இழப்பு. ஆனால் வேலுநாச்சியார் அழுது கொண்டே வாழ்க்கையை முடித்து கொள்ளவில்லை. அவர் சொன்னது வரலாற்றின் பக்கங்களில் இன்னும் ஒலிக்கிறது போல் இருக்கிறது. என் கணவரை இழந்திருக்கலாம், ஆனால் என் நாட்டை இழக்க மாட்டேன். தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் சிவகங்கையை விட்டு வெளியேறினார். அது ஓட்டமல்ல, அது ஒரு தயாரிப்பு. தன் நாட்டை மீட்டெடுப்பதற்கான தயாரிப்பு. விருப்பாச்சியில் தங்கி தனது படையை மீண்டும் திரட்டினார். மருது சகோதரர்கள் போன்ற வீரர்களின் துணையும் கிடைத்தது. மேலும் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் ஆதரவையும் பெற்று ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள தயாரானார். ஆனால் இந்த போராட்டத்தில் வேலுநாச்சியாருடன் நின்ற பெண்களின் வீரத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. அவர்களில் ஒருவர் குயிலி, வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய வீராங்கனை. ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது தன் உயிரை பற்றியே சிந்திக்காமல் தன்னையே ஆயுதமாக மாற்றிக்கொண்டார் குயிலி. அந்த தியாகம் ஒரு பெண்ணின் உயிரை மட்டும் எடுத்து செல்லவில்லை, ஆங்கிலேயர்களின் ஆயுத பலத்தையும் பலவீனப்படுத்தியது. பின்னர் 1780 வேலுநாச்சியாரும் அவரது படையும் சிவகங்கையை நோக்கி முன்னேறின. அந்த போரின் முடிவில் பல ஆண்டுகளாக இழந்திருந்த தனது நாட்டை மீண்டும் கைப்பற்றினார். ஒரு ராணி தனது அரியணையை மட்டும் மீட்டெடுக்கவில்லை, தன் மக்களின் நம்பிக்கையையும் மீட்டெடுத்தார். அன்பான நேயர்களே, வேலுநாச்சியாரின் கதை என்பது வெறும் வரலாற்று கதை அல்ல. அது ஒரு பெண்ணின் மன உறுதியின் கதை. அது ஒரு தாயின் தைரியத்தின் கதை. அது ஒரு அரசியின் நாட்டுப்பற்றின் கதை. அது வீழ்ந்தாலும் மீண்டும் எழலாம் என்று சொல்லும்

0: ஒரு வாழ்க்கை பாடம். இன்று நாம் சுதந்திரமாக சுவாசிக்கிறோம் என்றால் அதற்காக உயிரையும் உடமையையும் அரியணையையும் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்களின் பங்களிப்பை நினைவு கூற வேண்டும். அந்த வீரர்களின் வரிசையில் தமிழகத்தின் மண்ணில் பிறந்த ஒரு பெண் வீராங்கனைக்கு என்றும் ஒரு தனி இடம் உண்டு. அவர் வீரமங்கை வேலுநாச்சியார். வாள் ஏந்திய கை வெற்றியை பெற்றது. வீரம் கொண்ட மனம் வரலாற்றை மாற்றியது. பெண் என்றால் பலவீனம் அல்ல, பெண் என்றால் சக்தி, பெண் என்றால் துணிவு, பெண் என்றால் வேலுநாச்சியார். இந்த வீரமங்கையின் வரலாற்றை உங்கள் மனதில் சுமந்து செல்லுங்கள். வீரம் வாழ்க, தமிழ் மண் வாழ்க.
1: விடுதலை வேட்கை, சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. திருப்பூர் குமரன் அவர்கள், அவர் 1904 அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே அவர் பிறந்தார். வாழ்க்கையில் பெரிய பதவிகளோ அதிகாரங்களோ அவருக்கு கிடையாது. ஆனால் நாட்டின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற உறுதியான தேசப்பற்று அவரிடம் இருந்தது. அந்த தேசப்பற்று தான் அவரை சுதந்திர போராட்ட காலத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக இந்திய மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தமிழகத்திலும் சுதந்திர போராட்டத்தின் தாக்கம் தீவிரமாக இருந்தது. அந்த எழுச்சியில் தன்னையும் இணைத்து கொண்டார் திருப்பூர் குமரன். தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களிடையே தேசிய உணர்வை வளர்க்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்தார். 1932 ஜனவரி 11 திருப்பூரில் நடைபெற்ற ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் திருப்பூர் குமரனும் கலந்து கொண்டார். அவரது கையில் தேசிய கொடி. அந்த காலகட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தி செல்வது ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக கருதப்பட்டது. போராட்டக்காரர்கள் மீது ஆங்கிலேய காவல்துறையினர் கடுமையாக தாக்குதல் நடத்தினர். திருப்பூர் குமரனும் காவல்துறையினரால் தடியடிக்கு ஆளாக்கப்பட்டார். தடியடி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர் கீழே விழுந்தார். உடல் முழுவதும் காயங்கள். ஆனால் அவர் கையில் இருந்த தேசிய கொடி மட்டும் கீழே விழவில்லை. அந்த கொடியை தனது உயிரை விட மேலாக கருதி கடைசி நொடி வரை கையில் பிடித்திருந்தார். காவல்துறையினரின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் மறுநாள் 1932 ஜனவரி 12 உயிரிழந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 27. ஒரு இளம் வயதில் தனது குடும்ப வாழ்க்கையை விட, தனது எதிர்காலத்தை விட, தனது உயிரை விட, தனது தாய் நாட்டின் சுதந்திரத்தை மேலாக கருதி உயிரை தியாகம் செய்தவர் திருப்பூர் குமரன் அவர்கள். அவரது உடல் உயிரற்று போனாலும் அவர் கையில் பிடித்திருந்த தேசிய கொடி கீழே விழவில்லை. அதனால்தான் வரலாற்றில் கொடிகாத்த குமரன் என்று அழியாத பெயரை பெற்றிருக்கிறார். இது வெறும் ஒரு பெயர் அல்ல. ஒரு இளைஞன் தனது நாட்டின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பினையும் தியாகத்தையும் தியாகத்திற்கும் கிடைத்த மரியாதை. திருப்பூர் குமரனின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அனைவரும் பெரிய தலைவர்கள் அல்ல. சிலர் சாதாரண குடும்பங்களில் பிறந்தவர்கள், சிலர் இளைஞர்கள், சிலர் பெண்கள், சிலர் தொழிலாளர்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தது இந்திய நாடு சுதந்திரம் பெற்றாக வேண்டும் என்ற ஒரே கனவுதான். அந்த கனவுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்த இளைஞர்தான் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் அவர்களை நினைவு கூர்ந்தோம்.
2: விடுதலை வேட்கையில் தமிழர்களின் பங்கு. வ.உ. சிதம்பரனார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் சிறந்த வீரரும் வழக்கறிஞரும் தேச பக்தருமானார். இவர் 5 செப்டம்பர் 1872 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். ஆங்கிலேயர்களின் பொருளாதார ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியர்களின் சுதேசி வணிகத்தை வளர்க்க பாடுபட்டார். 1906 ஆங்கிலேயர்களின் கப்பல் நிறுவனத்திற்கு போட்டியாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தொடங்கினார். தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை கப்பல் போக்குவரத்தை நடத்தினார். விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதால் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்தார். சிறையிலும் பல்வேறு கொடுமைகளை தாங்கி நாட்டிற்காக தியாகம் செய்தார். தமிழ் இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்ட இவர் பல நூல்களை எழுதியுள்ளார். இந்திய விடுதலை போராட்டத்திலும் சுதேசி கப்பல் போக்குவரத்திலும் ஆற்றிய பெரும் பங்களிப்பால் இவர் கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையுடன் அழைக்கப்படுகிறார். தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் போராடினார். கோரல் மில் தொழிலாளர் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். சிறையில் இருந்த போதும் தன்னுடைய

கொள்கைகளிலிருந்து பின்வாங்கவில்லை. இவர் செக்கெழுத்த செம்மல் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். வாவுசேயின் வாழ்க்கை தேசப்பற்று, தைரியம், சுயமரியாதை, தியாகம் ஆகியவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆங்கிலேயர்களின் கடல் ஆதிக்கத்திற்கு சவால் விடுத்து இந்தியர்களின் சுதேசி கப்பலை கடலில் செலுத்திய வீரத்தமிழர் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார். இந்திய நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா மற்றும் சுப்பிரமணிய பாரதியார் போன்ற தேச பக்தர்களுடன் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வாவு சிதம்பரனார் அவர்களை நாமும் இந்நாளில் நினைவு

ஒரு தேசத்தின் விடுதலைக்காக வாழேந்திய வீரர்கள் போராடி இருக்கலாம். ஆனால் வார்த்தைகளை வாளாக மாற்றி, கவிதைகளை ஆயுதமாக்கி, ஒரு அடிமைப்பட்ட தேச மக்களின் மனங்களில் சுதந்திர தீயை மூட்டிய ஒரு மகா கவி இருந்தார். அவர் கையில் இருந்தது துப்பாக்கி அல்ல, ஒரு பேனா. ஆனால் அந்த பேனாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஆயிரம் வாள்களின் வீரத்திற்கு சமமானதாக இருந்தது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று பாடிய அந்த குரல் வெள்ளையர் ஆட்சியில் அச்சத்திற்குள் வாழ்ந்த மக்களிடம் நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியது. அந்த குரலின் பெயர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இன்று சமூக வலைத்தளங்களை திறந்தாலே கண்களில் முதலில் படுவது மீம்கள் தான். ஒரு படம் சில வார்த்தைகள், ஆனால் அதன் தாக்கம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம். இந்த மீம் கலைக்கு முன்னோடியாக இருந்தவர் பாரதியார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது, இந்திய மக்களின் துயரம், சுதேசி இயக்கத்தின் அவசியம், விடுதலைக்கான விழிப்புணர்வு, இவற்றை எல்லாம் நகைச்சுவையாகவும் நையாண்டியுடன் கலந்து காட்சிகளாக மக்களிடம் கொண்டு சென்றார். சில நேரங்களில் ஒரு படம் சொல்லும் செய்தியை ஆயிரம் வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் வெளியிட்ட ஒவ்வொரு கேலி சித்திரமும் மக்களின் மனதில் தேசிய உணர்வை விதைத்தது. இந்தியாவிற்கு விடுதலை கிடைக்கும் முன்னே இந்திய நாடு விடுதலை பெற்றது என்று பாடியவர். ஒரு கவிஞன் ஒரு தலைமுறையின் மனதையே மாற்றிவிட முடியும் என்ற வாக்கியத்திற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் பாரதியார் அவர்கள்.

விடுதலை வேட்கை. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை எதிர்த்து துணிச்சலாக போராடிய தொடக்க கால தமிழ் விடுதலை போராட்ட வீரராவார். இவரது ஆட்சி பகுதி இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாளம் குறிச்சி என்ற இடமாகும். இவரது தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், தாய் ஆறுமுகத்தம்மாள், சகோதரர்கள் ஊமைத்துறை சிவத்தையா. ஆங்கிலேயர்கள் வரி என்ற கிஸ்தி கேற்று நெருக்கடி கொடுத்த போது நாட்டின் சுய ஆட்சியை முன்னிறுத்தி கட்டம் கட்ட உறுதியாக மறுத்தவர். அன்றைய ஆட்சியர் ஜாக்சன் துறையை சந்திக்க சென்ற போது அவையின் முன்பாக சுமார் 2 மணி நேரம் காக்க வைத்தனர். அமைக்கப்பட்ட சதியை முறியடித்து தன் வீரத்தாளும் ஊமைத்துறையின் உதவியாலும் கோட்டையை விட்டு தப்பிச் சென்றார். 1799 மேஜர் பானர்மேன் தலைமையிலான ஆங்கிலேய படை பாஞ்சாளம் குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டது. கட்டபொம்மனின் படைகள் ஆங்கிலேயருக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுத்த போதிலும் நவீன பீரங்கி படைகளின் தாக்குதலால் கோட்டை வீழ்த்தப்பட்டது. புதுக்கோட்டை பகுதியில் மறைந்திருந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார். 1799 அக்டோபர் 16 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு என்கின்ற இடத்தில் உள்ள புளிய மரத்தில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இத்தகைய வீரமிக்க பாஞ்சாளம் குறிச்சியின் பாரத தாயின் மகனான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம், கொள்கை, துணிவு, சுதந்திர தாகம் ஆகியவற்றை நினைவு கூறும் பொன்னாள் இது.

0: ஒரு மருத்துவர் மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவரது கனவு. ஆனால் தாய் நாடு அடிமைப்பட்டிருப்பதை பார்த்தபோது அந்த மருத்துவர் ஒரு போர் வீரராக மாறினார். அவர்தான் கேப்டன் லக்ஷ்மி சேகல். 1924 அக்டோபர் 24 சென்னையில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே தன்னம்பிக்கையும் சமூக அக்கறையும் நிறைந்த சூழலில் வளர்ந்தார். மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். பிறகு வேலை காரணமாக சிங்கப்பூர் சென்றார். அங்கே 2 உலகப் போரின் தாக்கத்தை நேரில் பார்த்தார். போர் காரணமாக காயமடைந்த இந்திய வீரர்களுக்கு சிகிச்சை அளித்த போது, இந்தியா இன்னும் ஆங்கிலேயர்களின் அடிமை நாடாக இருக்கிறது, இதை மாற்ற என்னால் ஏதாவது செய்ய முடியாதா என்ற எண்ணம் அவரது மனதில் வேரூன்றியது. அந்த நேரத்தில்தான் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தார். இந்தியாவை ஆயுத போராட்டத்தின் மூலம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நேதாஜியின் கனவு லக்ஷ்மி சேகலின் மனதிலும் தீயாக பற்றி கொண்டது. அதன் பிறகு அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தார். பெண்களும் போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்ற நேதாஜியின் எண்ணத்தின்படி உருவாக்கப்பட்ட ராணி ஜான்சி படைப்பிரிவின் தலைவராக லக்ஷ்மி நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து அனைவரும் அவரை கேப்டன் லக்ஷ்மி என்று அழைக்க தொடங்கினர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேப்டன் லக்ஷ்மி சேகலின் பங்கு மிகவும் சிறப்பானது. நாட்டை காப்பது ஆண்களின் கடமை மட்டுமல்ல, பெண்களும் ஆயுதம் ஏந்தி போராட முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார். 100,000+ இளம் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ராணுவ பயிற்சி அளித்தார். ஒழுக்கம், தைரியம், தேசப்பற்று ஆகியவற்றை அவர்களிடம் வளர்த்தார். ராணி ஜான்சி படைப்பிரிவு வெறும் பெயருக்காக உருவாக்கப்பட்ட படை அல்ல, இந்தியாவின் விடுதலைக்காக தாயாராக இருந்த பெண்களின் வீரப்படையாக அது திகழ்ந்தது. கேப்டன் லக்ஷ்மி தனது வீராங்கனைகளுடன் சேர்ந்து பல கடினமான சூழல்களில் செயல்பட்டார். போரில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் தீ இன்னும் அதிகமாக பரவியது. 1945 இந்திய தேசிய ராணுவம் தோல்வியடைந்த போது கேப்டன் லக்ஷ்மி கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்திய மக்கள் அவரை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனையாகவே பார்த்தனர். இந்திய தேசிய ராணுவ வீரர்களுக்கு மக்கள் அளித்த ஆதரவு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர் ஓய்வெடுக்கவில்லை. கான்பூரில் மருத்துவராக பணியாற்றி ஏழை மக்களுக்கு மிக குறைந்த செலவில் சிகிச்சை அளித்தார். மனிதநேயம், சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். 2002 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் போட்டியிட்டு பொது வாழ்விலும் தனது பங்களிப்பை தொடர்ந்தார். பதவி கிடைப்பதை காட்டிலும் நாட்டுக்கு சேவை செய்வதே முக்கியம் என்பதே அவரது வாழ்க்கையின் அடிப்படை எண்ணமாக இருந்தது. ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் வரலாற்றையும் மாற்ற முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர் கேப்டன் லக்ஷ்மி சேகல். அவர் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, இந்திய சுதந்திரத்திற்காக பெண்களின் வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் உலகிற்கு எடுத்து காட்டிய மாபெரும் வீராங்கனை. அதனால்தான் இந்திய சுதந்திர வரலாற்றில் கேப்டன் லக்ஷ்மி சேகலின் பெயர் என்றும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விடுதலை வேட்கை, தமிழர்களின் பங்கு, சுதந்திர தின தொகுப்பு நிகழ்ச்சி.
2: தமிழகத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் மருது பாண்டிய சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது என்று அழைக்கப்பட்ட இந்த இரு சகோதரர்களும் சிவகங்கை சீமையின் வீர தலைவர்களாக விளங்கினர். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் உரிமைக்காக துணிச்சலுடன் போராடியவர்கள் இவர்கள். வேலுநாச்சியாரின் ஆட்சியை மீட்டெடுப்பதிலும் சிவகங்கை சீமையை பாதுகாப்பதிலும் மருசகோதரர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலருக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர்களையும் ஒன்றிணைத்து போராடிய இவர்கள் 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டனர். இந்திய மக்களை அந்நிய ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபட அழைத்த இந்த பிரகடனம் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றதாகும். ஆயுத பலத்தில், ஆட்சி பலத்தில் ஆங்கிலேயர்கள் வலிமையானவர்களாக இருந்த போதிலும் மருது சகோதரர்களின் தங்கள் மன உறுதியை ஒருபோதும் இழக்கவில்லை. இறுதியில் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் அவர்களை தூக்கிலிடப்பட்டனர். இவர்கள் மறைந்தாலும் இவர்களின் வீர தீர செயல்

0: விடுதலை வேட்கை. மக்களில் ஒருவர், கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி என்றழைக்கப்பட்டவர், சுதந்திர போராட்ட வீரர், கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராசர். இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற இவர் விடுதலை போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை காமராஜருக்கு நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக 1930 நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றார். தொடர்ந்து 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு 3 சிறையில் அடைக்கப்பட்டார். ஆங்கிலேயருக்கு எதிரான பல போராட்டங்களில் கலந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக பல ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார். அந்த செயல் வீரரை இந்த சுதந்திர நாளில் போற்றி வணங்குவோம்.
1: விடுதலை வேட்கை. வீரமங்கை குயிலி பற்றி அறிவோம். 1780 விஜயதசமி அன்று வேலு நாச்சியாருடன் சிவகங்கை அரண்மனையில் உள்ள கோயிலுக்கு செல்வது போல் சென்று தன் சேலையில் தீயை பற்ற வைத்து கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குக்குள் விழுந்து உயிர் நீத்தார் இந்த தியாகமங்கை. இந்த சுதந்திர தின திருநாளில் வீரமங்கை குயிலி அவர்களை போற்றி புகழ்வோம்.
2: விடுதலை வேட்கை, தமிழர்களின் பங்கு. 1908 ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் பிறந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தன் எழுச்சிமிகு பேச்சால் அன்றைய நாளில் எளிமையான தோற்றத்தில் ஏற்றமிகு பேச்சால் சுதந்திர வேட்கையை மக்கள் மனதில் திளைக்க செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். கைரேகை சட்டத்தை எதிர்த்து தன் முதல் போராட்டத்தையும் விவேகானந்தரின் பெருமையை சாயல்குடி என்னும் கிராமத்தில் தமிழ் மொழியில் சொல்லாடல் நிறைந்த தன் கன்னி பேச்சை தொடங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். உங்கள் இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று முழங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவ படைக்கு அதிக அளவில் தமிழகத்தில் இருந்து இளைஞர்களை பர்மாவை நோக்கி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக படை திரட்டி கொண்டு சென்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியமும் தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாக கொண்ட திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் சுதந்திர வேட்கை என்றென்றும் நம் இந்திய மண்ணை விட்டு நீங்காதவையே. இன்றைய நாளில் சுதந்திர நாட்டிற்கு அவர் அடித்த தொண்டை இன்றைய நாளில் நினைவு கூறுவோம்.
3: சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமைக்கு ஒட்டிவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

வேட்கையில் பத்மாசினி அம்மையார் பற்றிய நினைவுகளை நாம் கேட்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுந்தரராஜ ஐயங்கார் தன் மகளை 1900 வருடத்திலேயே பள்ளிக்கு அனுப்பினார். அந்த பெண் எழுத்தறிவு பெற்றார். மதுரை தமிழ் பண்டிட் ஸ்ரீனிவாச வரதனை மணந்தார். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பாரதியின் பாடல்களை வீதியெங்கும் பாடி சுதந்திர தாகத்தை ஊட்டினர். யார் அந்த பெண்மணி என்றால், அவர்தான் வீரத்தியாகி பத்மாசினி அம்மாள். கணவனும் மனைவியுமாக தேச சேவை செய்த பத்மாசினிக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்த ஓராண்டிற்குள்ளேயே இறந்தனர். தேசம் தேச சேவை என்று ஓடினால் பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வது என்ற பல ஏச்சு பேச்சுக்களை கடந்தும் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். 3வதாகவும் கருவுற்று பத்மாசினி அம்மையார் கதர் போராட்டத்தில் பங்கு பெற்ற போது சிறை சென்றார். மீண்டும் கரு கலைந்தது. 4வதாகவும் கருவுற்ற பத்மாசினி அம்மையார் சுப்பிரமணிய சிவாவின் காவிரி நடைபயண பிரச்சாரத்தில் பங்கு பெற்றார். பாப்பரப்பட்டியில் குழந்தை பிறந்து மீண்டும்

0: இறந்தது. நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் குழந்தைகளாக பாவித்து அயராது போராடினார். அவர் பாரதி ஆசிரமம் அமைக்க 10 ஏக்கர் நிலத்தை தானமாகவும் கொடுத்தார். சகோதரிகள் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்னும் சில பெண்களுடன் சேர்ந்து கதர் பிரச்சாரம், அந்நிய துணிக்கடை எதிர்ப்பு போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டார். விடுதலை போராட்டத்தில் தான் மட்டுமல்லாமல் தன் கணவருடனும் தன் கருவில் உள்ள குழந்தையுடனும் சேர்ந்து போராடிய பத்மாசினி அம்மையாரின் நினைவை போற்றுவோம், அன்னாரை வணங்குவோம்.
1: விடுதலை வேட்கை. ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜா, பூசப்பாடி சஞ்சீவி குமார ராமசாமி ராஜா இந்தியாவின் முன்னணி சுதந்திர போராட்ட வீரராகவும், மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராகவும், 1949 முதல் 1952 வரை பதவி வகித்தவர். அத்தோடு மட்டுமல்லாமல் ஒடிசா மாநிலத்தின் ஆளுநராகவும் 1954 முதல் 1956 வரை பதவி வகித்த இவர் புகழ்பெற்ற அரசியல் தலைவராவார். இந்திய தேசிய காங்கிரசின் பிரதான நபர்களில் ஒருவரான இவர் மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பொது வாழ்வில் நுழைந்தார். சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற இந்திய தேசிய போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்று பல முறை சிறைவாசம் அனுபவித்தவர். மதுவிலக்கு கொள்கையை தீவிரமாக நடைமுறைப்படுத்தியதோடு கதர் இயக்கம் மற்றும் கிராமப்புற மறுமலர்ச்சி திட்டங்களுக்கு முதன்மை அளித்தவர். அன்று காமராஜர் மாவட்டம் என்ற தற்போதைய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் கூட்டுறவு அமைப்புகள், நூற்பாலைகள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உருவாக காரணமாக இருந்தவர். பொது வாழ்வில் நேர்மை, எளிமை மற்றும் காந்திய வழிகாட்டலை தவறாமல் பின்பற்றி சிறந்த தலைவர்களில் ஒருவராக ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜா போற்றப்படுகிறார். இன்றைய சுதந்திர தினத்தில் அன்னாரது செயல்பாடுகள், கொள்கைகள் ஆகியவற்றை நாமெல்லாம் நினைவு கூறுவோம்.
2: இந்திய நாட்டின் விடுதலைக்காக போர்க்களத்தில் நின்றது மட்டுமல்லாமல் விடுதலைக்கு பின் சமூக சமத்துவத்திற்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாபெரும் தியாகி இம்மானுவேல் சேகரன். ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூரில் பிறந்த இவர் இளமையிலேயே தேசப்பற்று மிக்கவராகவும் விளங்கினார். 1942 மகாத்மா காந்தியடிகள் அறிவித்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கு பெற்று தன்னுடைய 16வது வயதிலேயே ஆங்கிலேய அரசால் சிறை தண்டனை அனுபவித்தவர். தாய் நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய இராணுவத்தில் இணைத்து நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இராணுவ பணியிலிருந்து திரும்பிய பின் ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களின் கல்வி, உரிமை மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தார். சமூகத்தில் நிலவிய தீண்டாமைக்கும் அநீதிக்கும் எதிராக அமைதி வழியில் போராடியவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி கற்று உயர வேண்டும், தற்சார்புடன் வாழ வேண்டும் என்பதை தன் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருந்தார். 1957 தன் 33வது வயதிலேயே சமூக பணிகளுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். சுதந்திர போராட்ட களத்திலும் சமூக நீதி பாதையிலும் முத்திரை பதித்த தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் தியாகத்தையும் தொண்டையும் இந்நாளில் வணங்கி போற்றுவோம்.
1: விடுதலை வேட்கை. சுப்பிரமணிய சிவா. 1884 அக்டோபர் திங்கள் 4 மதுரை மாவட்டத்தில் உள்ள வத்தலக்குண்டுவில் ராஜம் ஐயருக்கும் நாகம்மாளுக்கும் பிறந்தவர் சுப்பிரமணிய சிவா. 1906 திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜன் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை கூட்டுவித்து சொற்பொழிவினை நிகழ்த்தி தேச பக்தி ஊட்டும் பணியில் ஈடுபட்டார் சுப்பிரமணிய சிவா. சுதந்திர போராட்ட காலத்தில் அன்றைய அந்நியனின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் விரட்டி அடிக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா இதன் பிறகு கால்நடையாகவே ஊர் ஊராக சென்று தேசிய பிரச்சாரம் செய்ய முற்பட்டு பின் அதில் வெற்றி கண்டவர். 1908 சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து நெல்லை சீமையில் சுற்றுப்பயணம் செய்து தேசிய பரப்புரை செய்தவர்கள். இதில் மிகவும் முக்கியமான பங்கு சுப்பிரமணிய சிவாவுக்கே உரித்தது. ஞானபானு என்ற மாத இதழ் தொடங்கி ராமானுஜ விஜயம், மத்திய விஜயம் போன்ற நூல்களை எழுதினார். ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக பேசியதால் சிறையில் கடுங்காவல் தண்டனை காரணமாக இவருக்கு தொழுநோய் தாக்கியது. நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் ஆங்கிலேயரின் தடைகளை மீறி தனது கால்களினாலே நடந்து தேசப்பற்று பிரச்சாரம் செய்தார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தனது வாழ்நாள் முழுவதும் நடைபயணமாக பல இடங்களுக்கு சென்று

0: நமக்காக சுதந்திரம் வாங்கி தந்த சுப்பிரமணிய சிவா அவர்களை இன்றைய சுதந்திர திருநாளில் நினைவு கூறல் என்பது மிகச் சிறப்பானது.
1: விடுதலை வேட்கையில் லட்சுமி அம்மாள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் துணிச்சலுடன் பங்கேற்றனர். நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்த பெண்களில் லட்சுமி அம்மாள் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையிலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற தீவிரமான சுதந்திர வேட்கை லட்சுமி அம்மாளின் உள்ளத்தில் இருந்தது. நாட்டுப்பற்று, துணிவு, தியாக உணர்வு ஆகியவற்றுடன் அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். 1932 திருப்பூர் குமரன் பங்கேற்ற ஊர்வலத்திற்கு தலைமையேற்ற P.S. சுந்தரத்தின் தாயார்தான் லட்சுமி அம்மாள் அவர்கள். பிழைப்பு தேடி பர்மா சென்றிருந்த லட்சுமி அம்மாள் அங்கே காந்தி சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கதர் இயக்கத்தை வலுப்படுத்தியவர். தனது மகன் P.S. சுந்தரத்தை பொது சேவைக்காக காந்தியடிகளிடம் ஒப்படைத்தவர். லட்சுமி அம்மாளும் சுந்தரத்தின் மனைவி சுமித்ரா தேவியும் ராஜாஜி தலைமையில் திருச்செங்கோட்டில் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இருவரும் 6 மாதங்கள் சிறை தண்டனை பெற்றனர். அக்காலத்தில் பெண்கள் பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கு பல தடைகள் இருந்தன. இருப்பினும் அவற்றை பொருட்படுத்தாமல் நாட்டிற்காக குரல் கொடுத்தார். சுதந்திர போராட்டத்தின் நோக்கங்களையும் தேசப்பற்றின் அவசியத்தையும் மக்களிடம் எடுத்துரைக்க அவர் பாடுபட்டார். நாட்டின் விடுதலைக்காக போராடிய பெண்களின் பங்களிப்பு இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. அவர்களின் தியாகமும் துணிச்சலும் அடுத்த தலைமுறையினருக்கு நாட்டுப்பற்றையும் சமூக பொறுப்பையும் கற்றுத்தருகின்றன. லட்சுமி அம்மாளின் சுதந்திர வேட்கையும் நாட்டுப்பற்றும் நமக்கு சிறந்த முன்மாதிரியாகும். தாய் நாட்டின் விடுதலைக்காக துணிந்து செயல்பட்ட அவரை போன்ற வீர பெண்களின் பங்களிப்பை நாம் என்றும் நினைவு கூற வேண்டும். சுதந்திரத்தின் மதிப்பை உணர்ந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதே அவர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாகும்.
2: விடுதலை வேட்கை, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, வீரமங்கை அஞ்சலை அம்மாள், தமிழகத்தின் மண்ணிலிருந்து எழுந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அஞ்சாமல் குரல் கொடுத்து பலமுறை சிறை சென்று நாட்டின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு வீரமங்கையின் பெயர் அஞ்சலை அம்மாள். கடலூரை சேர்ந்த அஞ்சலை அம்மாள் 1921 மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து தனது சுதந்திர போராட்ட பயணத்தை தொடங்கினார். அதன் பிறகு நீல் சிலை சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல்வேறு போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். அவருடைய போராட்டம் வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையையும் சிறைவாசத்தையும் துன்பங்களையும் நேருக்கு நேர் எதிர்கொண்ட போராட்டம் அது. 1932 நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் பங்கேற்றதற்காக அஞ்சலை அம்மாள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவர் கர்ப்பமாக இருந்தார். பிரசவத்திற்காக சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்த அவர் குழந்தை பிறந்த சில வாரங்களிலேயே மீண்டும் வேலூர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒரு தாயாக இருந்தாலும் நாட்டின் விடுதலைக்கான தனது போராட்டத்திலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அஞ்சலை அம்மாளின் துணிச்சலை வெளிப்படுத்தும் மற்றொரு முக்கியமான சம்பவமும் உண்டு. ஒருமுறை மகாத்மா காந்தி கடலூருக்கு வந்திருந்தார். அப்போது ஆங்கிலேய அரசு காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை சந்திக்க கூடாது என்று தடை விதித்திருந்தது. ஆனால் அந்த தடையால் அஞ்சலை அம்மாளின் துணிச்சலை தடுக்க முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் கண்காணிப்பையும் மீறி மாறு வேடத்தில் சென்று காந்தியடிகளை அவர் சந்தித்தார். அவருடைய அந்த துணிச்சலை கண்டு வியந்த மகாத்மா காந்தி அவரை தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று பாராட்டினார். அந்த பெயர் வெறும் புகழ்ச்சிக்காக வழங்கப்பட்ட பெயர் அல்ல. அஞ்சலை அம்மாள் காட்டிய அஞ்சாத மனதிற்கு கிடைத்த அங்கீகாரம் அது. அஞ்சலை அம்மாளின் போராட்டம் அவருடன் மட்டும் நின்றுவிடவில்லை. பெண்களும் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் செயல்பட்டார். தனது குடும்பத்தினரையும் சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபடுத்தினார். அஞ்சலை அம்மாள் சுதந்திரத்திற்காக சிறை சென்றார், போராட்டங்களில் கலந்து கொண்டார், ஆங்கிலேய அரசின் ஆட்சி அடக்குமுறையை எதிர்கொண்டார், பெண்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தார், தன்னுடைய குடும்பத்தினரையும் தேச விடுதலை பாதையில் அழைத்து சென்றார். இவை அனைத்தும் சேர்ந்து பார்க்கும் போது இந்திய சுதந்திர போராட்டத்தில்

0: தமிழக பெண்களின் பங்களிப்பு எவ்வளவு வலிமையானது என்பதை அஞ்சலி அம்மாளின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. தியாக உணர்வையும் கற்றுத்தரும் ஒரு வரலாற்று பாடம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு என்பது அந்த பெரும் வரலாற்றில் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று மகாத்மா காந்தியால் போற்றப்பட்ட வீரமங்கை அஞ்சலி அம்மாளின் பங்களிப்பை இன்று நாம் நினைவு கூர்ந்தோம். நம் சுதந்திரத்தை நினைவு கூர்வோம், அதற்காக போராடிய வீரர்களை நினைவு கூர்வோம், அவர்களின் தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்வோம்.
1: விடுதலை வேட்கை. சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு. ஈரோட்டைச் சேர்ந்த எஸ் ஆர் கண்ணம்மாள் அவர்கள் சமூக சீர்திருத்த போராட்டங்களிலும் பெண்களின் பங்களிப்பிலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான இயக்கங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை செய்தார். 1924 கேரளத்தின் வைக்கத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் என்கின்ற தீண்டாமைக்கு எதிரான முக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அந்த போராட்ட காலத்தில் நாகம்மையாருடன் இணைந்து எஸ் ஆர் கண்ணம்மாள் தடைகளை மீறி சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். அந்த காலத்தில் பெண்கள் புதுவெளியில் வந்து அரசுக்கு எதிராக போராடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் சமூக அநீதிக்கு எதிராகவும் மக்களின் உரிமைக்காகவும் கண்ணம்மாள் போராட்ட காலத்தில் நின்றார். கண்ணம்மாள் அவர்களின் போராட்டம் எழுத்து ஒரு போராட்ட ஆயுதமாக இருக்க முடியும் என்பதை அவர் செயல்பாட்டின் மூலம் காட்டினார். 1930களில் குடியரசு பத்திரிகையின் பதிப்பாளராக கண்ணம்மாள் பணியாற்றினார். அந்த பத்திரிகையின் மூலம் சமூக மாற்றம், அரசியல் விழிப்புணர்வு உள்ளிட்ட கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். ஆங்கிலேய அரசு அந்த எழுத்துக்களையும் கருத்துக்களையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுதந்திர போராட்டத்தில் பார்வையாளர்களாக மட்டும் இல்லை, அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்றார்கள், தடைகளை மீறினார்கள், சிறை சென்றார்கள், எழுத்தின் மூலம் குரல் கொடுத்தார்கள், சமூக மாற்றத்திற்காக போராடினார்கள். எஸ் ஆர் கண்ணம்மாள் அவர்கள் பெண்களின் பங்களிப்பில் ஒரு முக்கியமான பெயர். அதாவது சமூக போராட்டம், அரசியல் செயல்பாடு, பத்திரிகை பணி, சிறைவாசம் என பல்வேறு தளங்களில் அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். எஸ் ஆர் கண்ணம்மாள் அவர்கள் ஒரு பெண்ணாக நின்று போராட்ட காலத்திலும் பத்திரிகை துறையிலும் சமூக இயக்கங்களிலும் தனது குரலை பதிவு செய்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று. சுதந்திரம் என்பது வெறும் ஆங்கிலேயர்களிடமிருந்து நாட்டை விடுவிப்பது மட்டுமல்ல, மக்கள் தங்களுடைய உரிமைகளை உணர்ந்து அநீதிக்கு எதிரான குரல் கொடுக்கும் துணிச்சலையும் உருவாக்குவதுதான். அந்த பெரும் வரலாற்றில் போராட்ட காலத்திலும் எழுத்தின் வழியிலும் சிறைவாசத்தையும் எதிர்கொண்டு தனது பங்களிப்பை செய்த எஸ் ஆர் கண்ணம்மாள் அவர்களை நாம் நினைவு கூர்ந்தோம்.

0: விடுதலை வேட்கை. சுதந்திர போராட்ட வீரர் கே பி சுந்தராம்பாள் அவர்கள். கே பி சுந்தராம்பாள் கோயம்புத்தூரை சேர்ந்த இவர். தேசப்பற்று கொண்டவர். காந்திய இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர். சுதந்திர போராட்ட பாடல்களை பாடி தமிழ் மக்களிடையே எழுச்சியை உருவாக்கியவர். கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகிய பாடல்களை பாடினார். இவர் பாடிய இந்த பாடல்களினால் மக்களிடையே சுதந்திர எழுச்சி மிகுந்தது. இந்த நாளில் அவரை போற்றுவோம், வணங்குவோம்.
1: விடுதலை வேட்கை. சுதந்திர போராட்ட வீராங்கனை அம்புஜம்மாள் பற்றி அறிவோம். இவர் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். 1930 காந்தியின் சத்தியாகிரக போரில் பங்கு பெற்றார். அந்நிய துணிகளை எதிர்த்து 1932 ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அடைந்தார். ஆனாலும் மனம் தளராமல் சுதந்திரம் அடையும் வரை அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். இந்த சுதந்திர போராட்ட வீராங்கனையை இந்த நாளில் நினைவு கூர்வோம், போற்றுவோம்.
2: விடுதலை வேட்கை. தீரன் சின்னமலை 1756 ஏப்ரல் 17 மேலப்பாளையம் காங்கயத்தில் பிறந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். கொங்கு மண்டலத்தில் ஒழிக்க தொடங்கிய ஓர் வீர குரலானது ஒரு கட்டத்தில் இந்தியாவையே கட்டியாண்ட ஆங்கிலேயரையே அதிரச் செய்தது. இந்த குரலுக்கு சொந்தமானவர் தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலை அவர்கள். கொங்கு மண்டலம் முழுவதும் மைசூர் பேரரசின்

ஆளுமைக்குள் இருந்த காலம் அது. மைசூர் அரசால் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி பணம் சங்ககிரி வழியாக கொண்டு செல்லப்பட்டது. வேட்டையில் ஈடுபட்ட தீர்த்தகிரி அப்பணத்தை பறித்து ஏழை மக்களுக்கு கொடுத்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கடுமையாக எதிர்த்து தொடர் யுத்தத்தில் ஈடுபட்டு அன்றைய மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானின் நன்மதிப்பை பெற்றார் தீரன் சின்னமலை. மழவள்ளி ஸ்ரீரங்கப்பட்டினம் பகுதிகளில் திப்பு சுல்தான் படைகளிடம் கூட்டணி அமைத்து திறம்பட போராடியவர் தீரன் சின்னமலை. வீரத்தை சூழ்ச்சியால் வீழ்த்துவதுதானே வழக்கம், அதேதான் தீரன் சின்னமலையின் வாழ்க்கையிலும் நடந்தது. தீரன் சின்னமலையை சிக்க வைக்க திட்டம் போட்டது ஆங்கிலேய

0: எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை தீரன் சின்னமலை துவங்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தீரன் சின்னமலை. 1805 அவ்விடத்தில் தூக்கிலிடப்பட்டார். பெரும் படையுடனும் செல்வாக்குடனும் வளம் வந்த ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை கடைசி வரை நேரடியாக போரிட்டு வெல்ல முடியவில்லை என்பதே வீரத்தமிழர் வரலாறு. இன்னாரது தேசபக்தி, ஒற்றுமை, வீரம் ஆகியவற்றை தமிழனான ஒவ்வொருவரும் நினைவு கூறும் உன்னத நாள் இது.
1: விடுதலை வேட்கை. சுதந்திர போராட்ட வீராங்கனை வரிசையில் மாயக்கால். மாயக்கால் அவர்கள் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி வட்டம் பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து 3/4/1920 அன்று கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் போலீசார் 16 பேரை சுட்டு கொன்றனர். குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒருவருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்த சுதந்திர போராட்ட வீராங்கனை மாயக்கால் அவர்களையும் இரக்கமின்றி சுட்டு கொன்றனர். இவருடைய தியாகத்தை சுதந்திர திருநாளில் போற்றி கொண்டாடுவோம்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விடுதலை வேட்கை, தமிழர்களின் பங்கு, சுதந்திர தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
3: விடுதலை வேட்கையில் வீரத்தியாகி ஸ்வர்ணத்தம்மாள், இந்தியன் திரைப்படத்துல ஒரு காட்சி. சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட பெண்களை கைது செய்து அவர்களுடைய ஆடைகளை குறைத்து ஊருக்கு வெளியே இருட்டான இடத்துல விட்டு செல்லும் ஆங்கில போலீசார். இத நடிப்பா காட்சியா பார்க்கும் போதே நம்ம மனசு பதை பதைக்கும். ஆனால் இந்த கதையின், இந்த காட்சியின் உண்மையான கதாநாயகி மதுரையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீரத்தியாகி ஸ்வர்ணத்தம்மாள். 26 வயதில் எந்த பின்புலனும் இல்லாமல் கணவனும் மனைவியுமாக சுதந்திர வேள்வியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டனர். நாடு விடுதலை அடையணும் என்ற ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு, வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லை தாரக மந்திரமாக கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுதெல்லாம் கதர் அணிந்தாலே போலீசார் லத்தி காயங்களை பரிசாக கொடுப்பர். ஆனால் ஸ்வர்ணத்தம்மாள் கதர் ஆடையையே தன் அடையாளமாக மாற்றிக்கொண்டார். பல பெண்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட தூண்டினார். பல முறை ஆங்கிலேயரால் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அயராது விடுதலை வேட்கையோடு பாடுபட்டார். அப்படி ஒரு முறை சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் தியாகி ஸ்வர்ணத்தம்மாள் அத்தகு கொடுமையை சந்திக்க நேர்ந்தது. இருளில் யாருமற்ற பாதையில் இறக்கிவிட்ட காவல்துறையினர், சுயராஜ்யம் சுயராஜ்யம்னு சொல்றீங்களே, இந்த பாதையில் போங்க, உங்களுக்கு சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கிண்டலும் கேலியுமாக அவர்களை இறக்கிவிட்டு சென்றனர். ஆனால் ஒருபோதும் அயராத ஸ்வர்ணத்தம்மாள் தனது போராட்டத்திலிருந்து சற்றும் பின்வாங்கவில்லை. சற்றும் அயராது இருட்டில் நடந்த அவரை மதுரை மக்கள் ஆடை கொடுத்து, உணவு கொடுத்து அரவணைத்தனர். அவருக்கு நம் பாரத தாய் என்றும் நன்றியோடு இருப்பாள். நாமும் இந்நாளில் அவரது தியாகத்தை போற்றுவோம்.

விடுதலை வேட்கை தமிழர்களின் பங்கு. இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை, தமிழகத்தின் பெண் தலைவர்களில் மிக முக்கியமானவருமான ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். விவசாய குடும்பத்தில் பிறந்த ருக்மணி லக்ஷ்மிபதி பிஏ பட்டம் பெற்றவர். 1926 பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை பேராயத்தில் இந்தியா பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். 1930 காந்தியடிகளின் தலைமையில் வேதாரண்யத்தில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு காலம் சிறை சென்றதில் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தில் சிறை சென்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்றவர். 1946 முதல் 1947 தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு அமைச்சர் பதவி வகித்த ஒரே பெண் ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்களை இன்றைய நாளில் நினைவு கூறுவோம். விடுதலை வேட்கையில் மா போ சிவஞானம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் தங்கள் தியாகத்தாலும் போராட்ட உணர்வாலும் மக்களிடம் தேசிய உணர்வை வளர்த்து

0: பார்த்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் எனப்படும் மாப்போ சிவஞானம். இவர் விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்லாமல் சிறந்த தமிழறிஞர், பேச்சாளர் மற்றும் எழுத்தாளராகவும் விளங்கினார். இவர் 1906 ஜூன் மாதம் 26 சென்னையில் உள்ள சாலவன் குப்பம் என்ற பகுதியில் பிறந்தார். குடும்ப வறுமையின் காரணமாக அவருடைய பள்ளி படிப்பு சிறு வயதிலேயே நின்றுவிட்டது. ஆனால் கல்வி மீதான ஆர்வத்தை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அச்சுக்கூடத்தில் பணியாற்றிய போது அங்கு கிடைத்த நூல்களை படித்து தம்மைத்தாமே அறிவாளியாக வளர்த்து கொண்டார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் இந்திய விடுதலை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்று சிறை தண்டனையையும் அனுபவித்தார். நாட்டின் விடுதலைக்காக தனிப்பட்ட சிரமங்களையும் துன்பங்களையும் பொருட்படுத்தாமல் செயல்பட்டார். அவருடைய சுதந்திர வேட்கை அரசியல் விடுதலையோடு மற்றும் நின்றுவிடவில்லை. தமிழ் மொழி, தமிழர் உரிமை, தமிழகத்தின் தனித்த அடையாளம் ஆகியவற்றிற்காகவும் அவர் தொடர்ந்து பாடுபட்டார். மாப்போ சிவஞானத்தின் வாழ்க்கை நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, உழைப்பு, தியாகம் ஆகியவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வறுமையும் கல்வி வாய்ப்பின்மையும் தடையாக கருதாமல் சுய முயற்சியால் உயர்ந்தார். இந்திய விடுதலைக்காக போராடியதோடு தமிழ்மொழி மற்றும் தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். அவரது வாழ்க்கை இன்றைய தலைமுறைக்கு தாய் நாட்டையும் தாய் மொழியையும் நேசித்து சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த செய்தியை வழங்குகிறது. இவரது தியாகமும் தமிழ் பணியும் என்றும் நம் நினைவில் நிலைத்திருக்கும்.
1: ஆம், எத்தனை தியாகங்கள், எத்தனை மரணங்கள், எத்தனை கொடுமைகள், அத்தனையும் நாம் சுகமாக சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக. வீரம், விடுதலை, புரட்சி, இயக்கம், கொள்கை என பல பரிணாமங்கள் நாட்டை மீட்கும் நட்பு கொண்டவர்களின் தியாகங்கள் மண்ணில் புதையாமல் மனதில் புதைப்போம். சுதந்திர போராட்டத்தில் தமிழ் தேசிய பற்றாளர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் அனுபவித்த தியாகங்களும் நிகழ்வுகளும் பற்பல. அத்தனையும் எதற்கும் அடிபணியாமல் சுதந்திர தாயை மீட்டெடுத்தோர் நமது தமிழர்கள். இன்பம் மாறலாம், இயற்கையும் மாறலாம், ஆனால் சுதந்திர தமிழர்கள் விதைத்த தேசப்பற்றினை பார்த்து வியந்த ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு ஓடினார்கள். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது தமிழரான நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை. நன்றி. ஜெய் ஹிந்த்.

தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்டிய பூமி இது. ஜெய்.

0: நேர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: 55 நிமிடம். வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழையும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர் பிடிஓ, திருவாரூர், நன்னிலம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர், அரியலூர் ஏடபிள்யூஎஸ் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சோலையார், சேலம், ஏற்காடு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் சின்னக்கலார், சேலம் எடப்பாடி, புதுக்கோட்டை மலையூர்

ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அதிக அளவு வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளியில் 39.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை 21.6 கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நிவானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்கள்

மொபைல்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பெர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பார்ந்த ஆகாஷ்வாணி வானொலி நேயர்களே, நான் பி லோகநாதன், பிஎஸ்என்எல் மதுரை வணிகப் பகுதியின் முதன்மை பொது மேலாளர் உங்களுடன் பேசுகிறேன். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிஎஸ்என்எல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 80வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 12 ஆகஸ்ட் 2026 முதல் ஒரு மாத காலத்திற்கு பிஎஸ்என்எல்லின் 4G சேவையை அனுபவிக்க பிரிடம் 2.0 திட்டத்தின் கீழ் பிஎஸ்என்எல் 1 ரூபாய் சிம் வழங்குகிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு உரிமை மட்டுமல்ல, எண்ணற்ற தியாகிகளின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு, விடுதலை போராட்ட வீரர்களின் வீரம், உறுதி மற்றும் தேசப்பற்றின் விளைவாக நமக்கு கிடைத்த விலைமதி பெற்ற வரலாற்று பொக்கிஷமாகும். அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் மாண்பை போற்றி பாதுகாத்து அதன் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், மரபுகள் கொண்டிருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உயரிய கோட்பாட்டுடன் உலக அரங்கில் தனித்துவமாக திகழும் நமது இந்திய தேசத்தின் மிகப்பெரிய பலம் அதன் ஒற்றுமையே ஆகும். ஒற்றுமை, சகோதரத்துவம், சமூக நல்லிணக்கம், சமத்துவம் மற்றும் தேசப்பற்று ஆகிய உயரிய பண்புகளை நம் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம். இந்த இனிய சுதந்திர தின நன்னாளில் நமது இந்திய திருநாடு மேலும் வளமும் வளர்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையையும் பெற்று அனைத்து துறைகளிலும் முன்னேறி உலக அரங்கில் மென்மேலும் உயர்ந்திட மனதார வாழ்த்துகிறேன். ஆகாஷ்வாணி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.
2: நேரம் 3:05. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது விடுதலை வேர்கள். இன்னைக்கு விடுதலை வேர்கள் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பின் ரவிசங்கர். இன்னைக்கு விடுதலை வேர்கள் நிகழ்ச்சியில வெகுவா வெளி உலகத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய தகவல்களும் அதோட நாட்டுப்பற்று மிக்க திரைப்பட பாடல்களும் கேட்கலாம்.

ரங்கநாயகி எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தம்பதியினருக்கு ஜனவரி 8, 1899 பிறந்த அம்புஜத்தம்மாள் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு பெண் ஆவார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளையும் கத்துக்கிட்ட இவங்க வைமு கோதை நாயகி, ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்களோட இணைந்து பெண்ணடிமைக்கு எதிராக போராடினாங்க. இந்திய விடுதலை போராளியாகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் இருந்த அம்புஜத்தம்மாள் பாரதியாரோட பாடல்களை பாடி மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டினாங்க. 1964 இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஒரு பாடலுக்கு பின்னாடி சுதந்திர போராட்ட வீரர் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம்.

முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்கள் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம்.

0: வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.
1: ஜூன் 1, 1890 அன்று கடலூர்ல அம்மா கண்ணு முத்துமணி இணையருக்கு மகளா பிறந்தவங்க அஞ்சலை அம்மாள். ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி அப்படிங்கிற சிறப்பு இவங்களுக்கு உண்டு. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சுகிற காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு பாரதியார் பாராட்டியிருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி தனக்கு தியாகி ஓய்வூதிய வேண்டாம் அப்படின்னு மறுத்தவங்க அஞ்சலி அம்மாள் அவங்க. அடுத்ததா

ஜூலை 7, 1859 பிறந்த திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு இந்திய அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்த செயல்பாட்டாளராகவும் அதோட வழக்கறிஞராகவும் இருந்தார். சாதிய கொடுமை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் தீண்டாமைக்கு எதிராக இவர் போராடினார். ஒடுக்கப்பட்டவங்களோட ஆன்மீக மரபுகளை தேடுறதுல இவர் ஆர்வம் காட்டினார். இதன்படி பின்னாளில் ஆலய பிரவேசம் நடந்தப்ப அதனை ஆதரித்தார். இந்திய நடுவண் அரசு 15/8/2000 இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. விடுதலை வீரர்கள் நிகழ்ச்சியில பாடலும் பாடலை தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்.

சத்தியாகிரகம் நடந்தப்ப ராமசாமி கோவை பகுதியில் சிங்காநல்லூரில் சத்தியாகிரகம் செஞ்சார். சிறையில் இருந்த ராமசாமி அவர்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாகவே அவரோட 31வது வயதில் 1943 பிப்ரவரி 12 கோவையில் காலமானார். அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

கோவை மாவட்டத்தோட முதல் சத்தியாகிரகியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோவை மாவட்டம் பீளமேட்டுல March 11, 1912 கோவிந்தசாமி சித்தம்மாள் தம்பதியினருக்கு மகனா பிறந்த என் ஜி ராமசாமி அவங்க. பஞ்சாலையில வேலைக்கு சேர்ந்த ராமசாமி அவர்கள் பணியாற்றும் போதே தொழிலாளர்களின் நலனில் அக்கறையோட இருந்தாரு. இரண்டாம் உலக போர் காலத்துல பிரித்தானியர்களின் போர் முயற்சிகளுக்கு உதவக்கூடாது அப்படின்னு

இன்னைக்கு விடுதலை வீரர்கள் நிகழ்ச்சியில வெகுவா வெளி உலகத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய தகவல்களும் அதோட நாட்டுப்பற்று மிக்க திரைப்பட பாடல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொங்கு நாட்டைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஓலப்பாளையம் ராமசாமி கவுண்டர் ஆவார். இவர் 1916 தமிழ்நாட்டோட கரூர் மாவட்டத்தில் பிறந்தார். இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்த ராமசாமி அவர்கள் பர்மாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாங்க. அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டு ரங்கூனில் சிறையில் அடைக்கப்பட்டார். நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு சுதந்திர போராட்ட வீரர் பற்றி தெரிஞ்சுக்கலாமா?

ராமசாமி நாகம்மாள் தம்பதியருக்கு பிறந்தவங்க கிருஷ்ணம்மாள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த சமூக சேவகி மற்றும் போராளியான இவரும் இவங்களோட கணவர் சங்கரலிங்கம் ஜெகநாதன் அவங்களும் சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடினவங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற இவங்க தன் கணவரோட இணைஞ்சு வினோபா பாவே அவங்களோட பூமிதான இயக்கத்தில் பங்கு கொண்டாங்க. சுதந்திர இந்தியாவில் திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்ச சங்கரலிங்கம் ஐயாவும் கிருஷ்ணம்மாள் அம்மாவும் 1950 ஜூலை மாதம் 6 திருமணம் செய்துக்கிட்டாங்க. இந்திய அரசு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்களோட சேவைகளை பாராட்டி 1989 பத்மஸ்ரீ விருதும் 2020 பத்மபூஷன் விருதும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாமா?

விடுதலை வீரர்கள் நிகழ்ச்சியில வெகுவா வெளி உலகத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய தகவல்களும் அதோட நாட்டுப்பற்று மிக்க திரைப்பட பாடல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் அப்படின்னு அழைக்கப்படுற கே பி சுந்தராம்பாள் தமிழிசை, நாடகம், அரசியல், திரைப்படம், ஆன்மீகம் இப்படி பல துறைகளையும் புகழ் ஈட்டினவங்க. சுந்தராம்பாள் அவங்க தற்போதைய ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் கிருஷ்ணமூர்த்தி பாலாம்பாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தாங்க. சுதந்திர போராட்ட பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த கே பி சுந்தராம்பாள் அவங்க கதர் இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஆகியவை தொடர்பாக

பாடல்களையும் பாடி வந்தாங்க. 1970 இந்திய அரசால பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட கே பி சுந்தராம்பாள் அவங்க செப்டம்பர் 19, 1980 காலமானாங்க. சுதந்திர போராட்ட வீரர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ ஒரு பாடலை கேட்கலாமா?

கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் இருக்கிற செங்கோட்டை பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் சி. சுப்பிரமணியம் அவங்க. ராஜாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் அரசியலும் நிர்வாகமும் பயின்றவங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்ற சி. சுப்பிரமணியம் அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதில் பங்காற்றியவர். நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா 1998 சி. சுப்பிரமணியம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இவரது நினைவா 2010 ஆகஸ்ட் மாதத்தில் இவரோட உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் ஒன்றையும் ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டு இந்திய அரசு அவரை கௌரவித்தது. ஒரு பாடலுக்கு பின்னாடி இன்னொரு சுதந்திர போராட்ட வீரர் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம்.

இன்னைக்கு விடுதலை வீரர்கள் நிகழ்ச்சியில வெகுவா வெளி உலகத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய தகவல்களும் அதோட நாட்டுப்பற்று மிக்க திரைப்பட பாடல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை மற்றும் சமூக சீர்திருத்தவாதி சொர்ணத்தம்மாள் அவங்க 1916 மதுரையில் பிறந்தாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இவங்க லக்ஷ்மிபாய் அம்மாள் அவங்களோட சேர்ந்து மதுரையில் ஒரு பெண்கள் பேரணியை ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த பேரணியில் பங்கேற்றவங்க காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதோடு மட்டுமில்லாமல் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. எதிர்காலத்தில் இது மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு கையெழுத்திடும்படி வலியுறுத்தப்பட்டாங்க. அவங்க கையெழுத்து இட மறுத்ததுனால இரவில் அழகர் கோவில் அருகில் அவங்களோட ஆடைகள் களையப்பட்டு கைவிடப்பட்டாங்க. இருந்த போதிலும் சொர்ணத்தம்மாள் அவங்க தொடர்ந்து சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு சுதந்திர போராட்ட வீரர் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

சீர்காழியை அடுத்த எருக்கூர் கிராமத்தில் சிவராமகிருஷ்ணன் சுப்புத்தாயி தம்பதிகளுக்கு December 4, 1889 மூத்த மகனா பிறந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் இளம் வயதிலேயே 20,000 போராளிகளை ஒன்று திரட்டி புரட்சி இயக்கம் ஒன்று தோற்றுவித்து போராடியவர். வாழ்நாளில் பெரும் பகுதியை இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் நாட்டு சிறைகளில் கழித்தவர். ஆஷ்துரையை கொல்ல வாஞ்சிநாதனுக்கு துணை நின்றதா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆஷ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்க 14 பேர். இந்த வழக்கில் நீலகண்டருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாமா?

இதுவரைக்கும் காதுகளுக்கு இனிமையா காற்றோடு கானம் பாடி தேசப்பற்றை ஊட்டி சென்றது விடுதலை வேர்வை சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் அன்பின் ரவிசங்கர்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80th சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீரமுழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில்

ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வேடரின் கன்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை இன்று திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
2: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி,
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
5: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
6: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
5: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
6: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
5: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
6: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
5: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
6: கண்டிஷன் அப்ளை.
7: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
7: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
9: நேரம் மாலை 4:06, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா, ஃப்ளோல பாடுங்க. அதான் வந்து

0: இன்றைக்கான விளையாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் உங்க கூட இணைந்திருப்பது நான் பிரகாஷ் ராஜ்
1: மற்றும் வைஷ்ணவி,
0: மேலும்
2: சுமையா.
0: எஸ், மூன்று பேர் கொண்ட பட்டாளம் ரெடியா இருக்கும். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல ஃப்ளோல பாடுங்க அப்படின்ற விளையாட்டு தான்
3: விளையாடு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்,
0: நம்ம நேர்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு கோபத்தை விட சிரிப்பே அதிக வலிமை கொண்டது, அது எதிரியையும் நண்பனாக்கும் என்ற அழகான வரிகளை சொல்லி இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு முதல் நேர அழைக்க போறோம். நிகழ்ச்சியில பங்கு பெற நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
1: 25 30 170 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னணைப்பை தொட்டு வந்திருக்க நேர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
0: அதுக்கு முன்னாடி விளையாட்டினுடைய விதிமுறையை நம்ம சொல்லலை பார்த்தீங்களா, ஃப்ளோவில் பாடுங்க. அந்த விளையாட்டினுடைய விதிமுறை என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய நோக்கம் என்னென்னு முதல்ல சொல்லிடுவோம். என்னுடைய நோக்கம், விளையாட்டின் நோக்கம், எல்லா நேர்களுமே பங்கு பெற போகிறாங்க, எல்லா நேர்களும் பாட்டு பாடி ரசிக்க போகிறாங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அதாவது, இசையில்லாத வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தவறு அல்லது வறண்ட பாலைவனம் அப்படின்னு ஃபெட்ரிக் நிச்சே அப்படி சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை. என்னடா இசையை பற்றிலாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இசை துணுக்கு நம்ம ஒழிக்கும் அந்த பாட்டுடைய முதல் பீஜம் ப்ளே பண்ணுவோம், அதோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து கூடவே பாடிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சுமையா பாடி கட்டுவாங்க. சுமையா, அந்த பாட்டை போடுங்க.
4: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
0: இந்த பாட்டு கேட்டோட பாட்டு என்ன தோணும், என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரலகை. இது பாட்டு ஞாபகம் வந்துடும் பார்த்தீங்களா. இந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ளோவில் அப்படியே பாடிடணும். இந்த பாட்டு பீஜம் முடிஞ்சதுக்கப்புறமா சேர்ந்து நீங்களும் பாடணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு, ஃப்ளோவில் பாடுங்க. ஓகேங்களா? ஃப்ளோவில் பாடுறதுக்கு ரெடியாக யார் எந்த நேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்கள். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். இணைய யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன், பிரகாஷ் ராஜ்.
0: வணக்கம். என்ன செய்கின்றீர்கள்?
5: மும்மூர்த்திகளுக்கு வணக்கம். மும்மூர்த்திகள்,
0: ஓகே. மகிழ்ச்சி, ரெடியா இருக்கீங்களா
2: விளையாடுறதுக்கு? ரெடியா,
5: ரெடியா,
0: ஓகே. ஃப்ளோல பாடுறதுக்கு ரெடியா இருக்கறாங்க. இதோ உங்களுக்கான இசை கீற்று.
5: 1 2 3
0: எஸ் ஸ்டார்ட்.

0: இது என்ன பாட்டு தெரியுங்களா?
1: அந்த அரபிக் கடலிலே இந்த பாட்டு
0: பாடுங்க பாடுங்க,
1: நோட்டி போடுங்க.
0: இது உங்களுக்கு தான். அப்படியே நீங்க ஃப்ளோல பாடிட்டே இருக்கணும், ஓகேவா?

0: அரபி கடலோரம் ஓரழகை கண்டேனே.
1: அந்த அரபி கடலோரம் அந்த அழகியை கண்டேனே.
0: அழகியை கண்டினா, அழகை கண்டினாவா?
2: அவர் பாருங்க எப்படி எல்லாம் நரேஷன் படி பாடுறாரு. அவர் பாடுறாரோ இல்லையோ நீங்க தான் ரொம்ப பாடுறீங்க.
0: எஸ் ஓகே,
1: நல்லா எடுத்து கொடுக்குறாரு.
0: ஓகே ஈஸ்வர்லால் சார், ரொம்ப சூப்பர், அழகா பாடி முடிச்சிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:10 இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: ஃப்ளோல பாடுங்க.
0: அதான் ஃப்ளோல அப்படியே பாடிட்டே இருக்கணும் நீங்க. ஓகேவா? பீஜியம் கேட்டுட்டு நீங்க பீஜியம் முடிகிற சமயத்தில் நீங்க பாடணும். ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். இல்லையே, நீங்க தான் அழைச்சிருக்கீங்க.
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும்.
3: பேசுறீங்க?
1: மல்லிகா ஆர்மம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து.
0: ஓகே,
3: ஃப்ளோல பாட ரெடியா இருக்கீங்களா?
1: கொஞ்சம் பழைய பாட்டை போடுறீங்களா?
0: உங்களுக்கு தான் பழைய பாட்டு தான், உங்களுக்கு எந்த பாட்டு வருதோ அதுதான், நாங்க தாயம் போட்டு எடுக்கிற பாட்டு தான். சுமையா மேடம், பிளே பண்ணுங்க மேடம்.

0: சொன்னா போதும்.
1: சூப்பர் சூப்பர் அழகா பாடிட்டீங்க,
0: அழகா பாடி
1: பெற்றதுக்கு நன்றி,
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சலாம். ஃப்ளோல பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க யார் இந்த நேரம் வராங்க பாக்கலாம். வருங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்்கும்
0: வாழ்த்துக்கள்.

0: ஐஸ்வர்யா என்னாச்சு? ஆ பாடுங்க
1: பாடுங்க பாடுங்க.
0: போடுங்க மாத்தி விடுங்க. ஓகே உன்னைத்தானே ரொம்ப சூப்பரா பாடி முடிச்சீங்க. பாடல கண்டுபிடிச்சமைக்காக வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:13 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: அனைவருக்கும்
0: ஓகே. நீங்க ரெடியா இருக்கீங்களா பாடுறதுக்கு?
3: ரெடியா
0: அதாவது இந்த பிஜிஎம் முடியிற நேரத்துல நீ கரெக்ட்டா பாட ஸ்டார்ட் பண்ணிரணும். ஓகேவா?
3: ஒரு வரி கூட போட மாட்டீங்களா?
0: ஆஹா, பாட்டு நீங்க தான் பாடணும், அதுக்கு தான விளையாட்டு. ஓகே கேளுங்க கேளுங்க.

0: பழனியாகி
1: 20 கோடின்னு
0: வருங்க. பாருங்க பாருங்க பாருங்க, 20 கோடி நிலவுகள் கூடி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு என்னன்னு தெரியல.
2: அப்ப நான் ஹெல்ப் பண்றேன்.
3: ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
4: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

Shabba. உச்சரிக்கும் மூன்றெழுத்து கீழடி முனைவர் கீழடி கரு முருகேசன். அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் இந்திய சுதந்திர நாள் நல்வாழ்த்துகள். இன்று நாம் கொண்டாடுவது வெறும் ஒரு நாள் அல்ல, நம் தேசத்தின் சுவாசம். ஆகஸ்ட் 15, 1947 200 ஆண்டு அடிமை சங்கிலியை உடைத்து பாரத அன்னை விடுதலை பெற்ற திருநாள். இந்த சுதந்திரம் சும்மா கிடைத்தது அல்ல. காந்தியடிகளின் அறவழி, நேதாஜியின் வீரம், பகத்சிங்கின் தியாகம், வாவுசி பாரதி போன்ற எண்ணற்ற தமிழ் மைந்தர்கள், அத்தோடு மட்டுமல்ல வீரமங்கை வேலு நாச்சியார் போன்ற எண்ணற்ற தியாகத்தால் ரத்தத்தால் எழுதப்பட்டது. சுதந்திரம் என்பது கொடியேற்றுவதோடு முடிவதல்ல, அது ஒரு பொறுப்பு. சாதி மதம் மொழி கடந்து ஒற்றுமையுடன் வாழ்வதும் நேர்மையுடன் வாழ்வதும் உழைப்பதும் நாட்டை நேசிப்பதும் உண்மையான சுதந்திரம். நன்றி, வணக்கம்.

0: ஒரு ரெண்டு மூணு லைன் பாடி காமிச்சா நல்லா இருக்கும்.
1: எஸ், உங்களை காயப்படுத்தாமல் உங்கள் இதயத்தை தொடக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இசை. அந்த இசைக்காக தான் நம்ம இன்றைய விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஃப்ளோவில் பாடுங்க, அதான் வந்து இன்றைக்கு விளையாட்டு. எஸ், நல்லா இருக்கா கோட்ஸ்லாம் சொன்னது? ஓகே, நேர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையுடைய முன்னணிப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்றீர்கள் நேர்கள் வரலாம்.
0: இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: கண்ணன்
0: சொல்லுங்க, ஃப்ளோவில் பாட ரெடியாக இருக்கீங்களா?
2: ரெடியாக இருக்கேன்.
1: உங்களுக்கான
2: கீற்று
1: கொடுத்துடலாம். என்னாச்சு? ரெடி? பாட்டு பீஜம் முடிஞ்சோட நீங்க பாட ஆரம்பிச்சிடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல நேரில் கேட்டுட்டு இருப்பது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம்
1: ஃப்ளோல பாடுங்க, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. சூப்பரா நேர்கள் விளையாடிட்டு இருக்காங்க.
0: அதாவது நம்ம நேயர்கள்லாம் வந்து பாட்டு என்னன்றது கண்டுபிடிச்சிடறாங்க, ஆனா

0: என்ன பாட்டு? பாட்டை பாடுங்க.
1: உண்மையை சொல்லு, நடந்தது என்ன?
0: ஓகே, நன்றி நன்றி கண்ணன் சார். 4:23 நிமிடம் ஆயிட்டு இருக்குது, தொடர்ந்து அடுத்தனை சந்திச்சிடலாம். வருக வணக்கம். நாம இன்னைக்கு விளாண்டு இருக்கோம், ஃப்ளோல பாடுங்க. பாடுறதுக்கு யார்? என்ன நேயர்?
2: வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
1: யாரா?
2: அதான பேரை வாய்ஸ் கேட்டோமே கண்டுபிடிக்க வேணா, இது வேறையா? அனைவருக்கும் சுதந்திர தின
0: நல்வாழ்த்துகள்.
2: எந்த கடை
0: புஷ்பலதான்
2: பிரகாஷ் ராஜ் சார், நீங்க பாட ஒரு பிள்ளை சிரிக்குதே சார், கேக்கன்னு
0: இல்ல
2: அழகா சிரிப்பாங்க.
0: அதாவது மேடம், உங்க புன்னகை மற்றவருடைய நாள்ல ஒளியேற்றும் அப்படின்னா தினமும் தாராளமா சிரிங்க
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ரெடியா இருக்கீங்க புஷ்பலதா மேடம், உங்களுக்கான இசை கீற்று இது உங்களுக்காக. ரெடியா இருங்க, பிஜியோட சேர்ந்து பாடணும்.

0: என்ன பாட்டு?
1: இது இது காதலின் தெய்வீகம் அப்படின்னு வரும் அந்த பாட்டு தானா?
0: அந்த பாட்டு தான். நீங்க பாடி காட்டுங்க. சூப்பர்.
2: புடிச்சிட்டீங்க, பாடுங்க.
1: இது காதலின், இது காதலின் தெய்வீகம் தான் வருது அந்த பாட்டு.
0: ரைட், சூப்பர். கரெக்டான வார்த்தை. இது காதலின் சங்கீதம். காதலின் சங்கீதம், குங்கும சந்தோஷம் அப்படின்னு அவள் ஒரு வாழ திரைப்படுத்த பாடல் இது. நேரம் மாலை 4:25 ஆயிட்டு இருக்குது. அழகான பாடல் பாடுறதுக்கு யார் ரெடியா இருக்காங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்றது யார் இங்க இருந்து?
3: கண்டிப்பா
0: பாடிடுவீங்க வைராஜா. ரெடி?
2: உங்களுக்கான இசை கீற்று.

0: படிடுவாரு. தயவு செஞ்சு நீங்களே படிடுங்க.
1: சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா
2: புரியாத ஆனந்தம் டன் டன் டன் டன் டன். சூப்பர், அழகா பாடிட்டீங்க.
1: ஆரம்பம்
2: அடுத்த நேர் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
3: ஃப்ளோல பாட வந்திருக்க நேர் யார் இங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வீட்டுக்கார மட்டும் கொடுக்குறேன். யாரு பேசுறீங்க? மல்லிகா பேசுறீங்க.
3: உங்களுக்கான இசை கீற்று இதோ

0: என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா மேம்?
1: ராஜாவுக்கு ராஜா நான்ட,
0: எனக்கு
1: மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவனே எடுத்ததில்ல, வயத்துலதான் அடிச்சதில்ல, குழப்ப நம்பி குழச்சிருக்கிறேன் நான் உண்மையா.
2: வா சூப்பர், நாங்க பாடினே இருப்போம்ன்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பாடிட்டு சூப்பரா பாடிட்டாங்க மல்லிகா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த சந்திச்செல்லாம் நேரம் மாலை 4:28 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஃப்ளோல பாடுங்க, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. அழகா பாடிட்டு இருக்காங்க நேர்கள், அடுத்த நேரம் சந்திச்செல்லாம். வருக வணக்கம். தென்காசி கதிரேசன், ரெடியா இருக்கீங்களா கதிரேசன்?
3: கொஞ்சம் நல்ல பாட்டு எல்லாரும் போட்டீங்க,
2: கண்டிப்பா முறையில சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோ கேட்டுங்க.

0: அப்படியே பாடுங்க.
1: நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்தானே
2: அடியும் பெண்தானே. அடுத்து
1: ஒன்றா இரண்டா ஆசையில் நூறு கேட்டால் சொல்வேனே.
2: வெற்றி பெற்று தென்காசியில் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர், அழகா பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. ஒரு அழகான அடுத்த ஒரு விளம்பர இடைவேளை, அது தொடர்ந்து ஒரு பாடல். மீண்டும் இணைவோம் நேர்களே.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
4: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

0: நேரம் 4:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை ஃபம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலம் ஃப்ளோர்ல விளையாடுங்க போய்கிட்டே இருக்கு. அடுத்து பாட ஒரு மைக்கு இல்லைங்க, நான் ரெண்டு மைக்கு வச்சுட்டு பாடுவேன். ரெடியா இருக்கீங்க போலயே.
1: எஸ், வாழ்க்கை அப்படின்ற பாடலுக்கு சுதியும் தாளமும் சேர்ப்பது நம்முடைய இசைதான். அந்த வகையில் இன்னைக்கு இசை கடிமை ரொம்ப சூப்பர் விளையாண்டுருக்கும் நேர்கள். ஃப்ளோவில் பாடிட்டே இருக்கிறாங்க, பாடினே இருப்போம் அப்படின்ற மாதிரி பாடிக்கிட்டே இருக்காங்க நேர்கள். பாடுறதுக்கு அழைக்கக்கூடிய எண்கள்
2: 25 30 170 25 30 170 04 5 2 என்ற மதுரை முன்னெடுப்பை தொட்டு வந்திருக்கும் நேர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: அழகர்.
2: ஃப்ளோவில் பாட ரெடியாக இருக்கீங்களா?
3: ரெடியாக இருக்கேம்மா.
2: உங்களுக்கான இசை கீற்று இதோ.

0: முடியலமா மங்கையா?
1: உங்களுக்கான பிஜிஎம் மீண்டும் ஒரு முறை இது உங்களுக்காக.

0: பாடல் கேட்டீங்களா ஐயா?
1: அந்த பாட்டு பாடிட்டாங்க ஐயா. இப்ப இந்த பாட்டு, இந்த பாட்டு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பாட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை.

0: காளி சுவரி.
1: இதுக்கு ஏதாவது க்ளூ தருவீங்களா?
0: தெனாலி படம் சொல்லியாச்சு, போடுங்க பாட்டு பாடுங்க. பாட்டே பாடிட்டே பாடினே இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க, கரெக்டா பாடுங்க.
1: இல்ல என்ன படம்?
0: தெனாலி தெனாலி தெனாலி
1: தெனாலி.
0: ஓகே பரவாயில்ல காளீஸ்வரி, கலந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் மாலை 4:37 ஆயிட்டு. ரொம்ப கஷ்டமான பாட்டா என்ன, ஈஸியான பாட்டாச்சு.
2: ஆமா, அடுத்த நேரம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம்.
0: ஓகே, வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
1: சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார்.
2: வாழ்த்துக்கள்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: பெருமையா
2: இருக்கீங்களா?
1: இருக்கேன் மேடம்.
0: உங்களுக்கு

0: ரெடியா?
1: சார் படம் பேர் ஜோடி சார், ரசாமி
0: ஓகே.
1: படம். காதல்
0: ஊயா! ஆ,
1: மேகம் எல்லாம் காயுதம்,
2: வானம் நீலம் கொண்டு வா, பேனாமையோ தீந்திலும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள்.
0: ஓகே, சூப்பர். அருமை அருமை அருமை. நீங்க பாருங்களேன், நாங்க
3: பாருங்க.
0: எஸ்,
4: சூப்பர் மேம், இதில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வெற்றியும் பெற்றுட்டீங்க. அடுத்த நேயர் யார் இங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், ஜெய மல்லபட்டினம்.
0: இல்ல, தெளிவா ஒரு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
5: பாடுறதுக்கு
0: இசை கீற்று இதோ.

0: பூக்களில் உதிராத
1: மீண்டும் ஒரு முறை இது உங்களுக்காக.

0: கண்ணுக்குள் ஒளிந்திருக்கும் நீ என்ன
1: அதிசயம்.
0: அதிசயம்?
1: அது கண்ணுக்குள் கிடையாது, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
0: அதிசயம்.
1: நானே பாடி முடிச்சிடுறேன் நிகழ்ச்சி, நானே முடிச்சிடுறேன். தேங்க்யூமா.
2: எப்படியோ அவர் வந்து மெட்டு இதுதான் கண்டுபிடிச்ச வார்த்தைகளா அவரவே
1: போட்டுக்கிட்டாரு.
2: ஆமா,
1: ஓகே. வாழ்த்துக்கள் தேவதாஸ் ஐயா, சூப்பர், அழுமையா பாடி முடிச்சிட்டீங்க.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

முகமதுவள்ளி, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, ஏஆர்டி மெடிக்கல் ஆஃபீஸர் பேசுகிறேன். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற பெருமையோடு நமது அனைவரின் ஆள் மனதிலும் நமது தேசபக்தியின் சுடர் ஒளிவீசி எரிந்து கொண்டே இருக்க உறுதியெடுப்போம். ஜெய்ஹிந்த்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு

0: அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
3: நேரம் 4:47. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்டு இருப்பது

0: இசை என்பது சப்தங்களால் வரையக்கூடிய ஒரு அழகான ஓவியம். வரைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் மாலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
0: ராமர் ஐயா, ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் சார். சுதந்திரத்தை பத்தி ஒரு 10 செகண்ட் சொல்லிடலாமா சார்?
0: சொல்லுங்க ஐயா, வேமா சொல்லுங்க.
1: பிறப்பது சுதந்திரமாய், தாயின் மடியில் இருப்பதும் சுதந்திரமாய், பள்ளியில் படிப்பதும் சுதந்திரமா, பணியில் செய்வதும் சுதந்திரமா, குடும்பத்துடன் சுதந்திரமாய் இருக்கும் நாம் நம்மால் சுதந்திரமா இருக்கணும் என்றால் நாட்டுப்பற்று நாம் ஒவ்வொருக்கும் இருக்கும் என்றால் அதுவே சுதந்திரம் என்றென்றும். தேங்க்யூ சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. சுதந்திரம் வாழ்த்துக்கள். உங்களுக்கான இசை கீற்று ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே சார்,
0: உங்களுக்காக.

0: என்ன பாட்டு இது ராமரையா?
1: லோலாத்து குலுங்குது குலுங்குது.
0: அடுத்து மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: ஜொலிக்குது. தேங்க்யூ சார், அவ்வளவுதான் கண்டிப்பா முடிஞ்சது.
2: தப்பு தப்பா பேசுறதாண்டா, அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை.
0: அருமை ராமரையா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
3: வணக்கம், இனிப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன், ஃப்ளோல பாட ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கான், போடுங்க.
3: உங்களுக்கான இசை கிட்டு இதோ.

0: சாப்பாடு. சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: அழகா பாடி முடிச்சீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முருகனையா, முருகன் முருகன், நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திச்சலாம். நேரமாலை 4:49 ஆயிட்டு இருக்குது. நாம இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கோம் ஃப்ளோல பாடுங்க.
2: வணக்கம.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு.
0: ஃப்ளோல பாட ரெடியா இருக்கீங்களா?
2: முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கான கீற்று இதோ.

0: இதுக்கு அடுத்த லைன் அப்படியே பாடிருங்க.
1: கடிதை படத்துல உள்ளது சுட்டும்பிரிச்சூழலை சுட்டும்பிரிச்சூழல் என் உலகம் உன்னை சுத்துது.
0: அதை நாங்களே போட்டுட்டோம். அதுக்கு
1: அடுத்து பையில் உன் படம் தொட்டு தொட்டு பாசை
0: நல்ல முயற்சி செஞ்சாங்க. நம்ம பாடல் வரிகளை குடுத்துட்டு அதுக்கு அடுத்து கேட்டோம்.
2: எப்படிலாம் மேனேஜ் பண்றீங்க? நேரம் 4:50 கூட வாயிட்டு இருக்குது. முள்ளக்காடு பாபு அழகா பாடி முடிச்சாரு. அடுத்த சந்திச்சிடலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: இனிப்பில இருக்கீங்க, பேசலாம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
4: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க? மேம்
3: நீங்க பேசுங்க. விட்டு விட்டு கேக்குது.
2: நீங்க பேசுங்க. நல்லாவே கேக்குது. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கம்பதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி.
2: அஜித் பாண்டி, ரெடியா இருக்கீங்களா?
3: ஓகே.

0: அடுத்த வரி அப்படியே பாடுங்க.
1: ஊர்வசி ஊர்வசி வீட்டு என்ன பாலிசி,
2: இது என்ன புது பாலிசியா இருக்கு?
3: எல்ஐசி பாலிசி பாதி சொல்றீங்களே.
2: பாடுங்க பாடுங்க
3: பண்ணி பாடுங்க. என்னங்க ஊர்வசி ஊர்வசி டேக்கி டிசி பாலிசி, ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்லை. நாங்களே பாட்டை வேற போட்டோம் தெரியாம. ஓகே, தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திச்சிடலாம். 4:52 ஆயிட்டு இருக்குது. வருக வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: முத்துப்பட்டி பழம்பூர்.
0: உங்களுக்கான கீற்று கொடுத்துடலாங்களா?
4: இது

0: ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை. அந்த படம் தான் சார்.
1: சூப்பர், அருமையா பாடிட்டீங்க, அருமையா கண்டுபிடிச்சீங்க. நிகழ்ச்சி அழைத்து
2: உங்களுக்கான
3: கீற்று இதோ.
1: சூப்பரா பாடிடுவாங்க.
4: நீலம் பாடும் தமிழ் பாட்டு, நம் ஆசை நிலா.
1: சூப்பர், அருமையா பாடிட்டீங்க. நம்மளும் குடும்பத்தோட சேர்ந்து பாடின மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கும் கிடைச்சிச்சு. தேங்க்யூ ஹம்சாபுரம் மீனா. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். நேரம் மாலை 4:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சி என்ன விளையாண்டு இருக்கோம்
3: அப்படின்னா ஃப்ளோல பாடுங்க.
1: அதான் வந்து அழகா பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம். நல்வாழ்த்துகள் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சவுண்டா
5: பேசுங்களேன்.
1: சக்தி, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான இசை கேட்டு இதோ.

0: பாடில மங்கையா. பாடுங்க பாடுங்க, நீங்க பாடுங்க.
1: அடுத்து இஞ்சி இருங்க, இஞ்சி இருங்க.
0: ரொம்ப சந்தோஷங்க யா, ரொம்ப சந்தோஷம்.
1: அவர் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணாரு, மத்தெல்லாம் நம்மளே பாடி பிடிச்சிட்டோம்.
0: ஆமா,
1: ஓகே. வாழ்த்துக்கள் சக்தி ஐயா. இஞ்சி இருங்கோ, இஞ்சி இருங்கோ, செய்தி கேட்ட சந்தோஷங்கோ. ரொம்ப அருமையாக பாடி முடிச்சாங்க. நேரில் கிட்டத்தட்ட 20 நேரில் சந்திச்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு சுதந்திர நல் வாழ்த்துக்களை மீண்டும் வருவேன் சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகின்றோம். நாங்கள் பிரகாஷ்ராஜ்,
2: வைஷ்ணவி
0: மற்றும் சுமையா.
1: நன்றி நேர்களே.

0: அவரது செய்தி சுருக்கம் சென்னை
1: அஞ்சலாக. வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா ஈக்வேடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெற்ற நாட்டின் 80வது சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு. முதலில் மதுரையிலிருந்து செய்தியாளர் ரகுராஜா தரும் தகவல்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிசாந்த் கிருஷ்ணா மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமத்துவத்தையும் சமாதானத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக வெண்புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் இதையடுத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு கதர் சால்வைகளை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். இதையடுத்து முன்னாள் படை வீரர் நலத்துறை சார்பில் 4 பேருக்கு போர்ப்பணி ஊக்க மானியம் வெள்ளி பதக்கம், தலா 1 நபருக்கு 25,000 ரூபாய் வழங்கிய மதுரை மாவட்ட ஆட்சியர், சமூக நலத்துறை சார்பில் கருணை அடிப்படையில் 4 பேருக்கு பணி நியமன உத்தரவு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 4 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன உத்தரவு மற்றும் வருவாய்த்துறை சார்பில் ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சுமார் 95,000 மதிப்பிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, மாவட்ட தொழில் மையம், ஊரக வாழ்வாதார இயக்கம், முதல்வரின் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட துறைகளின் கீழ் பயனாளிகள் 37 பேருக்கு 48,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதையடுத்து காவல்துறை மற்றும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு அவர்களது பணியினை பாராட்டியும் மற்றும் சமூக சேவையில் சிறப்பாக பணியாற்றி வரும் பிரமுகர்கள் என 230 பேருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயத்தையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதேபோன்று ரயில்வே துறை, விமான நிலையம் மற்றும் மத்திய மாநில அரசுத்துறை அலுவலகங்கள், மாநகராட்சி, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, மாவட்ட நீதிமன்றம் மற்றும் பள்ளி கல்லூரிகள், பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள் என மதுரை மாவட்டம் முழுவதும் இன்று சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின சிறப்பு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து திறந்த வாகனத்தில் சென்று காவல்துறை, ஊர்காவல் படை மற்றும் தீயணைப்புத்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். உலக சமாதானத்தையும் அமைதியும் வலியுறுத்தும் வகையில் ஆட்சியர் வானில் வெண்புறாக்களையும் வண்ணமயமான பலூன்களையும் பறக்கவிட்டார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களை ஊக்குவிக்கும் வகையில் 69 காவலர்கள், 9 தீயணைப்புத்துறை அலுவலர்கள், 6 வனத்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை உட்பட பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் என மொத்தம் 282 நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நற்சான்றிதழை வழங்கி பாராட்டினார். இதன் தொடர்ச்சியாக அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தோட்டக்கலைத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மத்திய கூட்டுறவு வங்கி, ஆதிராவடர் மற்றும் பழங்குடி நலத்துறை ஆகிய துறைகளின் சார்பில் 48 பயனாளிகளுக்கு சுமார் 1,98,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர்

கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. மாணவர்கள் வழங்கிய தேசபக்தி நடனங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் சசிமோகன், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெருந்துரலாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடியானது பட்டொலி வீசி பறந்தது. ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.

செய்யோம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049. தொடர்ந்து தேனி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார்.
2: சுதந்திரம் இந்த ஒரு வார்த்தைக்குள் அடங்கியிருப்பது வெறும் விடுதலை மட்டுமல்ல, தியாகம், போராட்டம், வலி, வீரியம், எண்ணற்ற தியாகிகளின் கனவு. அந்த கனவின் பயனாக இந்திய திருநாடு இன்று சுதந்திரத்தின் 80வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. தேசத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்திலும் தேசிய உணர்வும் தேசப்பற்றும் நிறைந்த நிகழ்வுகளுடன் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் வைத்திநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வானில் கம்பீரமாக பறந்த மூவர்ண கொடி மைதானம் முழுவதும் எதிரொலித்த தேசப்பற்று, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல்துறையினரின் அணிவகுப்பு என சுதந்திர தின விழா களை கட்டியது. கட்டுக்கோப்பான அணிவகுப்பு, கம்பீரமான நடை தேசத்திற்காக பணியாற்றும் காவல்துறையினரின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்த அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் வைத்திநாதன் ஏற்றுக்கொண்டார்.

தொடர்ந்து சுதந்திரத்தின் அடையாளமாக மூவர்ண பலூன்களும் அமைதியின் அடையாளமாக சமாதான புறாக்களும் வானில் பறக்கவிடப்பட்டன. தங்கள் வாழ்க்கையே நாட்டுக்காக அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசத்தின் வளர்ச்சியில் அரசு துறைகளின் பங்களிப்பு முக்கியமானது. அந்த வகையில் காவல்துறை, நீதித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மொத்தம் 285 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சுதந்திர தின விழா மேடையில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மக்களுக்கான பணியை சிறப்பாக மேற்கொண்டவர்களை கௌரவித்த இந்த தருணம் அரசு பணியில் உள்ள அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 2 பயனாளிகளுக்கு ரூபாய் 17,000 மதிப்புள்ள தேய்ப்பு பெட்டிகள், மீன்வளத்துறை சார்பில் பயனாளி ஒருவருக்கு 600,000 ரூபாய் மதிப்பீட்டில் மீன் விற்பனை அங்காடி மையம் அமைப்பதற்கான அரசாணை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 7 பயனாளிகளுக்கு ரூபாய் 35,00,000 மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டங்கள், தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் மொத்தம் 160 பயனாளிகளுக்கு 2,30,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரசின் நலத்திட்ட உதவிகள் தகுதியான பயனாளிகளின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தன. தேசத்தின் பெருமையை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் நலனையும் சமூக முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் இது அமைந்தது. விழாவின் மற்றொரு சிறப்பு அம்சமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசப்பற்று, தமிழர்களின் பண்பாடு, இந்தியாவின் பன்முகத்தன்மை, ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அமைந்திருந்தன. வண்ணமயமான உடைகளில் தன்னம்பிக்கையுடன் மேடையேறிய மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேசத்தின் மீதான அன்பும் தாய் மண்ணின் மீதான பற்றும் வெளிப்பட்டது. 80 ஆண்டுகளை கடந்துள்ள இந்திய சுதந்திர பயணம் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, வேளாண்மை, மருத்துவம், விண்வெளி என பல்வேறு துறைகளில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒவ்வொரு குடிமகனின் பங்கும் முக்கியமானது. நாட்டின் சட்டத்தை மதிப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, பிறரை மதிப்பது, ஒற்றுமையை காப்பது, சமூக பொறுப்புடன் செயல்படுவது, இவையெல்லாம் சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை நிலைநிறுத்தும் செயல்களாக விளங்குகிறது. சுதந்திர போராட்ட வீரர்கள் கண்ட கனவு வலிமையான, வளமான, ஒற்றுமையான, முன்னேற்றம் நிறைந்த இந்தியா. அந்த கனவை நினைவாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உள்ளது. விளையாட்டு மைதானத்தில் கம்பீரமாக உயர்ந்து பறந்தது தேசிய கொடி. அணிவகுப்பு மரியாதையில் வெளிப்பட்டது தேசத்தின் பாதுகாப்பு உணர்வு. தியாகிகளுக்கு செலுத்தப்பட்ட மரியாதையில் வெளிப்பட்டது நன்றி உணர்வு. நலத்திட்ட உதவிகளில் தெரிந்தது மக்கள் நலன் மீதான அக்கறை. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளில் ஒலித்தது புதிய தலைமுறையின் நம்பிக்கை. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து சுதந்திரத்தின் 80th ஆண்டை தேசப்பற்றுடனும் பெருமிதத்துடனும் கொண்டாடியது தேனி மாவட்டம். சுதந்திரம் நமக்கு கிடைத்த உரிமை, அதை பாதுகாப்பது நமது கடமை. தேசத்தின் பெருமையை உயர்த்துவோம், ஒற்றுமையுடன் பயணிப்போம், வளமான இந்தியாவை உருவாக்குவோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேனி மாவட்ட செய்தியாளர் ராஜ்குமார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104-12049. இனி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
2: இந்தியாவின் தேசிய பெருவிழாக்களில் சுதந்திர தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இந்த விடுதலை நாளை சுதந்திர தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் இந்த விடுதலை பெருவிழா நீதிமன்றங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு விழாக்கள் நடத்தப்பட்டன. மேலும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் பாடுதல், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கேற்றனர். மாவட்டத்தில் முத்தாய்ப்பாக மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் சமாதானத்திற்கான வெண்புறாக்களையும் வானில் பறக்கவிட்டார். இந்தியா பல ஆண்டுகள் ஆங்கிலேயரின் ஆட்சிக்குள் இருந்தது. அக்காலத்தில் இந்திய மக்கள் பல்வேறு கொடுமைகளையும் பொருளாதார சுரண்டல்களையும் சந்தித்தனர். இதனால் நாட்டின் விடுதலைக்காக பல தலைவர்களும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து போராடினர். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியாகிரகத்தின் மூலம் மக்களை வழிநடத்தினார். பாலகங்காதர திலகர், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங், சர்தார் வல்லபாய் படேல், ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட பல தலைவர்கள் நாட்டின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டனர். எண்ணற்ற தியாகிகள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். அப்படிப்பட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் தியாகிகளின் வாரிசுகளை ஆட்சியர் கௌரவித்தார். பின்னர் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், தேசிய மாணவர் படை ஆகியோரின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டு அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களையும் மக்களிடம் முறையாக கொண்டு சேர்த்து இந்த சமுதாயம் முன்னேற பாடுபடும் அரசு அலுவலர்களை கௌரவிக்கும் விதமாக மாவட்ட நிலை அலுவலர்கள் 11, 25 அப்பழுக்கற்ற முறையில் பணிபுரிந்த 4, 20 விபத்தில்லா சேவையாற்றிய 1, காவல்துறையில் 55 உள்ளிட்ட 254 நபர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் தேசப்பற்று மிக்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்த உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பெரிய பொறுப்பும் ஆகும். நாட்டின் சட்டங்களை மதித்தல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை காப்பது, சாதி மத வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ்தல்

0: ஆகியவை ஒவ்வொரு குடிமகனின் கடமைகளாகும். மாணவர்கள் நன்றாக கல்வி கற்று ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். ஊழல், வன்முறை, அறியாமை, வறுமை போன்ற தீமைகளை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சுதந்திர தினம் நமது தியாகிகளின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைவுகூறும் நாள். அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பாதுகாத்து இந்தியாவை முன்னேற்றவும் ஒற்றுமையும் நிறைந்த நாடாக உருவாக்குவது நமது கடமை. நாடு முதலில் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே சுதந்திர தினத்தின் உண்மையான நோக்கமாகும். மதுரை பண்பலைக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.
1: இனி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சக்தி சரவணகுமார் தரும் தகவல்.
2: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பா. ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சமாதானத்தின் அடையாளமான வெண்புறாக்களை பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். விழாவில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 8 பயனாளிகளுக்கு ₹2.65 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 52 காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 74 அரசு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிலம்பம், யோகா, கராத்தே உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று பார்வையாளர்களை கவர்ந்தது. இவ்விழாவில் அனைத்து துறைகளின் முதன்மை அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுபோல் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கையிலிருந்து சக்தி சரவணகுமார்,
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
3: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104120.
1: நிறைவாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன்.
5: ராமநாதபுரம் மாவட்டம் காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களையும் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 79 காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த 487 அலுவலர்கள் என மொத்தம் 566 அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை, தமிழ்நாடு அரசு ஊரக வாழ்வாதார இயக்கம், தொழிலாளர் நலத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 53 பயனாளிகளுக்கு மொத்தம் 32 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் மணிவண்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வானொலி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: இதே போன்று நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளாகத்தில் வானொலி நிலைய பொறியியல் பிரிவு துணை இயக்குனர் எல். முத்து அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் வானொலி நிலைய உதவி இயக்குனர்

நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பகுதி நேர அறிவிப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து இன்று காலை மணி 8:30 மதுரை KK நகரில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் மதுரை வானொலி உதவி இயக்குனர் வி. தாராதேவி அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட தலைநகரங்களில் இன்று நடைபெற்ற நாட்டின் 80வது சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு. குரல் வண்ணம் SM முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி அமைப்பு J. ஜெயா அவர்கள்.

சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்கள் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை,

0: அனைவருக்கும் இன்றைய 80வது ஆண்டு 80th year சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாரதத்தில் இன்றைய தினம் உலகமெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்தும் நமக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தில் மூத்த விஞ்ஞானியான டாக்டர் மாரியப்பன் ஆகிய நானும் மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் சுதந்திர காற்றை உணர்கின்றோம். சுதந்திர தினத்தில் அனைவரும் சுதந்திரமாக அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் சுதந்திரமாக இருப்போம் என்று கூறி நம் அனைவருக்கும் இந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.
1: நேரம் மாலை 5:34. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலையின் இதமான தென்றலோடு மனதை விரடும் தென்றல் மகிழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். தூங்கா நகரத்து தென்றலில் காதல் ராகங்கள் இசைக்கு தொடங்கிவிட்டன. இதோ முதல் பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக

நேரம் மாலை 5:40 ஆயிட்டு இருக்குது. சுதந்திர தின மாலையில மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கவலையும் மறந்து ஜாலியா சிறகடிச்சு படுக்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். இது உங்களுக்காக உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து இது ஒழிக்கின்றது.

கல்வி அலுவலர், காந்தி நினைவு அருங்காட்சியகம், மகாத்மா காந்தியடிகளுக்கென தொடங்கப்பட்ட முதல் அருங்காட்சியகமான மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் சார்பில் நேயர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய விடுதலை இயக்கத்தில் பல்வேறு விதமான தியாகங்களை செய்த தியாகிகளை இந்த சுதந்திர நாளில் நினைவு கூர்வோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். இந்திய திருநாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றுவதற்கு நம்மால் என்

நேரம் மாலை 5:46 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 மாலையின் இந்த இதமான தென்றலோடு மனசு அப்படியே வருடி செல்லக்கூடிய அடுத்த ஒரு மெலடி சாங் தான் கேட்க போறோம். வார்த்தைக்கு வார்த்தை காதலையும் அலைப்பாயும் மனசையும் எழுத்துக்களை மாத்தி அனுப்புற அந்த தருணத்தை இசையால நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு கிளாசிக் ஹிட் சாங் தான் கேட்க போறோம். இதோ உங்களுக்காக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

5:51 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 மாலை தென்றல்.

சுதந்திர தினத்தினுடைய இந்த இனிய மாலையில் மாலைச்சென்றல் நிகழ்ச்சியோடு பயணித்த இந்த சில மணி நேரங்கள் உங்கள் மனதுக்கு மெல்லிய காதலையும் மகிழ்ச்சியும் விதைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாட்டிற்கு சுதந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம்முடைய ஒவ்வொருடைய மனசுக்கும் நேசிப்பும் அன்புதான் உண்மையான சுதந்திரம். அன்பை பகிர்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம் சொல்லி நிகழ்ச்சி நிறைவான பாடலாக இது உங்களுக்காக.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோவிலில் சமபந்தி விருந்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா இக்வெடாரின் கொன்சலா எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். மக்கள் தொடர்பு அலுவலர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் செய்தி. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 18/8/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும். உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் இவங்க தலைமையிலான கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கைகள் விபரத்தினை மனுதாரர்களுக்கு தெரிவித்துவிடவும் அனைத்து துறை அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ₹2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
2: இச்சலுகை 2026 August 12 முதல் September 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் அப்ளை.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 6:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாலை நேரத்தின் மங்கள வேளையில் மனதில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் ஒளியையும் ஏற்றும் நேரம் இது. உங்கள் மாலை பொழுதை இறை அருவாள் நிரப்ப வருகிறது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ். படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610414249.
3: நேர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இன்னைக்கு நம்ம பண்பலையில வரக்கூடிய நிகழ்ச்சிகளின் நேரம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் ஆயில் 9:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் கொத்தளத்திலிருந்து நாட்டு மக்களுக்காக ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 14 எழுத்தும் இயக்கும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள் சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 தேசபக்தி பாடல்கள், 9:30 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் கொத்தளத்திலிருந்து நாட்டு மக்களுக்காக ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாழும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரத் தமிழ் FM 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் நேரம்.
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
4: துல்லியமான குரல் அழைப்புகள்,
5: அவசரகால SOS ஆதரவு,
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
5: நீடித்த நிலையான பேட்டரி,
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ். படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610414249.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104-12049.
4: இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ட்ராவலில் இருந்தாலும் சரி, உங்கள் மாலை பொழுது இனிமையான துணையாக வந்தாச்சு அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் மூடல் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பாவேலம்மாள், மேனாள் கல்லூரி முதல்வர். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15, 2026 அன்று கொண்டாடுகிறது. சுதந்திர தினம் என்பது வெறும் ஒரு விழா அல்ல, நம் தியாக செம்மல்களை நினைவு கூறும் நாள். எத்தனையோ வீரர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த நாட்டிற்காக கொடுத்தார்கள். அதுபோன்ற ஒரு வீர பரம்பரையில் பிறந்தவள் என்ற பெருமை எப்போதும் எனக்கு உண்டு. என் தாய் பாக்யலட்சுமி, அவர்களின் தந்தை என் தாத்தா ஈஸ்வரப்பிள்ளை அவர்கள் நேதாஜியின் படையில் மருத்துவராக இருந்தார். குடும்பத்தை கூட பாராமல் காயப்பட்டவர்கள் தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்தார். என் பாட்டி வேலம்மாள் நாட்டுப்பற்றுடன் தன் குழந்தைகளை வளர்த்து தன் ஒரே மகனை கப்பல் படையில் சேரச் செய்தார். ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களுக்கு பின் அவர்களது குடும்பம் தியாக தீபங்களாக விளங்கினார்கள். வாஞ்சிநாதன் முதல் பகவத்சிங் வரை வீரத்தின் போர்வாளாக வாழ்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் காட்டிய பாதையில் நமக்காக பாடுபட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம், வீர வணக்கம் செலுத்துவோம். நன்றி.

நேரம் 6:37 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக விவேகம் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். என் பெயர் மலைவர் ஜானட் வசந்தகுமாரி, முன்னாள் முதல்வர், இந்நாள் டைரக்டர் கவுன்சிலிங். நாட்டு மக்களுக்கு 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பாடுபட்டு பெற்ற நம் சுதந்திரத்தை நாம் பேணி காப்போம். வாழ்க பாரதம், வளர்க அதன் புகழ் என்னாலும். ஜெய்ஹிந்த்.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ₹1
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.

அடுத்த பாடலாக அறிவு வரிகள் மற்றும் குரலில் ஜிவி பிரகாஷ் இசையில அமரன் திரைப்படத்திலிருந்து. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்க உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இன்று இரவு 8:05 சக்கரவியூகம் பகுதி 14 எழுத்தும் இயக்கும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கார்கி வரிகள்ல ட்ரிபிள் ஆர் திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அடுத்த பாடல் இமான் இசையில கார்கி வரிகள்ல பூமி திரைப்படத்திலிருந்து.

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலோடு விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. மீண்டும் நாளை மாலை 6:30 அந்திப்பூக்கள் கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரா FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பாத நேர்களுக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு. இது பாட்டு இது ஹிட்டு. இனிமையான இந்த நேரத்தில் உங்கள் செவிகளுக்கு தேனூட்ட வருகின்றது பாட்டு இது ஹிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. மனதை மயக்கும் வரிகளும் மயங்க வைக்கும் ராகங்களும் உங்களை மகிழ்வுக்கு காத்திருக்கின்றன. வாருங்கள் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கலாம். முதல் பாடலாக கட்டா குஸ்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தம் கோ.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
3: நேர்களே, இன்றிரவு 8:05 சக்கரவியூகம் எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன், பகுதி 14. கேட்க தவறாதீர்களே. நேரம் 7:13 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்து ஒலிக்க இருக்கும் சூப்பரான பாடல் மையல் திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

நாட்டின் 80வது சுதந்திர தின நல் வணக்கங்கள். அரை நிர்வாண பக்கிரி என்றவரிடமும் அன்பினை காட்டி அகிம்சை வழியில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி இது.

0: வீரமங்கை வேலுநாச்சியின் வீரப்படையை கண்டு பீரங்கிப்படை வைத்திருந்த வெள்ளையனும் நடுநடுங்கித்தான் போனான். பெயரளவில் பெண் சக்தி வாய்ந்தவள் அல்ல, பெரும் சக்தியே அவள்தான் என்றெண்ணி அனைவருக்கும் நன்றி. திருமதி மு சண்முக வடிவு, நாமாசா சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி.
1: மேலும் 24 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த ஒரு ஹிட் சாங் தான் கேட்க ரசிக்க போறோம். நித்தம் ஒரு வானம் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக ஒலிக்கின்றது நேர்களே.

0: அனைவருக்கும் 80வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லா உரிமையும் பெற்று உரிமையோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கவிஞர் இரா ரவி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

டாக்டர் குமுதவள்ளி, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஏஆர்டி மெடிக்கல் ஆஃபீஸர் பேசுகிறேன். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற பெருமையோடு நமது அனைவரின் ஆள் மனதிலும் நமது தேசபக்தியின் சுடர் ஒளிவீசி எரிந்து கொண்டே இருக்க உறுதியெடுப்போம். ஜெய்ஹிந்த்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிராகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். என் பெயர் ஆர்த்தி. நானும் என் கணவர் கிருஷ்ணகுமாரும் கடந்த ஒரு வருடமாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறோம். மக்களுக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 7:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

நேர்களே, இன்றிரவு 8:05 கேட்க தருவார்கள் சக்கரவியூகம் பகுதி 14. இன்று இரவு 8:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றிரவு 8:05 சக்கரவியூகம் பகுதி 14.

நேரம் 7:51 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். அடுத்த பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து, பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது பாட்டு இது ஹிட்டு. நிறைவு பாடலாக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். 140 கோடி நாட்டு மக்களின் கடின உழைப்புடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை 2047 ஆண்டில் எட்டி விடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் இன்று நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்கத்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதாக சென்னை சுங்கத்துறை தலைமை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றிய பின் உரையாற்றிய அவர், நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரக்குகள் தாமதமின்றி சோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். சென்ற நிதியாண்டில் சென்னை சுங்கத்துறையின் மூலம் 1,43,456 கோடி ரூபாய் சுங்க வரி வசூலிக்கப்பட்டதாக திரு விமலநாதன் தெரிவித்தார். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்களை

வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிகல் அதிரடியாக ஆடி சதம் அடித்து 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. சக்ரவியூகம். புலனாய்வு தொடர் 2nd chapter 14th பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
2: கனசு, ஐ ஹாவ் அ டவுட், நம்மளையே அவனுங்க டார்கெட் பண்ணல?
3: அவனோட டார்கெட் இப்ப நாம இல்ல கேத்தரின், அந்த சயின்டிஸ்ட் ரூபலா தான். அவன் பிளானை இவ்வளவு ஓபனா சொல்றான்னா பக்காவா பிளான் போட்டுக்கான்னு அர்த்தம். நாம உடனே அந்த பிரைவேட் காலேஜ் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு போகணும். பியூலா, ஸ்டெல்லா கிட்ட சொல்லி பாம்ப் ஸ்குவாட், டாக் ஸ்குவாட உடனே அந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லு. டு இட் குயிக்.
4: இதோ இதோ சொல்லேன் சார். கனல் சார், ஸ்டெல்லாட்ட இருந்து கால் வருது.
3: போன கொடு. ஸ்டெல்லா, அங்க என்ன நிலவரம்? வாட், எப்போ, யாரு? ஓகே, ஐ வில் கால் யூ.
2: என்னாச்சு சார், ஸ்டெல்லா என்ன சொன்னா?
3: சயின்டிஸ்ட் ரூபலாவ.
2: சயின்டிஸ்ட் ரூபலா, அவங்களுக்கு என்னாச்சு கனல் சார்?
4: கனல் சார், அங்க பாருங்க, எதுக்காமல
1: கதைக்களத்தில் இனி
4: கனல் சார், நல்ல வேலை சுதாரிச்சு நம்ம காரை நீங்க திருப்பிட்டீங்க. இல்லனா எதிர்த்தாப்புல வந்த லாரி நம்ம கார் மேல மோதி இருக்கும்.
3: எஸ் எஸ், உங்க யாருக்கும் ஒண்ணு இல்ல. ஆர் யூ ஆல் ஓகே?
2: We are all okay, Kanal sir. உங்களுக்கு ஒன்னும் ஆகல இல்ல?
3: I'm okay.
5: ஆத்தாடி, செத்த நேரத்துல லாரி ஏத்து கொள்ள பார்த்துட்டாங்களே கொலகாரம் பயலுக. நினைச்சேன் மாடியில வச்சே நம்ம கதைய முடிச்சிருவாங்களேன்னு சந்தேகப்பட்டேன். இந்நேரம் அந்த லாரி மட்டும் கார் மேல மோதி இருந்தா இந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்களே. அந்த மாதிரி நம்ம காரு அப்பள மாதிரி நொறுங்கி போயிருக்கோம். ஹவாரா, ஜஸ்ட் மிஸ்.
2: நல்லவேளை கனல் சார், நீங்க அலர்ட் ஆனதால எல்லாரும் தப்பிச்சோம். ஆமா, இந்த லாரிய யார் அனுப்பிருப்பா நம்மள கொல்றதுக்காக?
3: They are watching us closely.
4: சார், அங்க சயின்டிஸ்ட் ரூம்லக்கு என்னாச்சு? செல்லாட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்துச்சு சார்?
3: சயின்டிஸ்ட் ரூம்லாவ ஃபங்க்ஷனுக்கு வர வழியில யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களாம்.
2: Oh my god, இப்ப என்ன பண்றது கனல் சார்?
3: அந்த லாரி நமக்கு பின்னாடி வந்த இன்னொரு கார் மேல மோதிட்டு ஸ்பீடா போயிடுச்சு. அந்த கார்ல உள்ளவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வாங்க போய் பார்க்கலாம். குயிக்

0: ஸ்ரீதர், இந்த காரோட அந்த சைட் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணு.
1: ஓகே சார். சார், லாரி மோதுனதுல கார் டோர் ஜாம் ஆயிருக்கு போல சார். திறக்க முடியல சார்.
0: இந்த சைடும் ஜாம் ஆயிருக்குது, இதுக்கு ஓபன் பண்ண முடியல. காத்ரின்,
2: எஸ் கமல் சார்,
0: நம்ம கார்ல கூடிய எமர்ஜென்சி ஹேமரை உடனே எடுத்துட்டு வா, குயிக்.
2: இதோ இதோ உடனே போறேன் சார். அம்மா வலிக்குதே. ஐயோ
1: கனல் சார், உள்ள ஒரு பொண்ணு தலையில அடிபட்டு இருக்கும் போல இருக்கு.
2: ஐயோ,
0: ஒண்ணுல அசையாதீங்க. வெயிட் வெயிட்
1: சார், ரத்தமா வருது.
0: எஸ் எஸ் காத்ரின், குயிக் குயிக்.
2: இதோ இதோ வந்துட்டே சார், இந்தாங்க சார் ஹேமர்.
1: கனல் சார், டோர் ஓபன் ஆகல சார்.
0: இல்ல இல்ல, இந்த காரோட டோர் ஜாம் ஆயிருக்கு, கொஞ்சம் விலகு, விண்ட்ஷீல்ட உடைச்சிருவோம். பியூலா, காத்ரின், அந்த பொண்ண மெதுவா வெளியே கொண்டு வாங்க.
2: கனல் சார், லுக், இன்ஜின்ல இருந்து ஏதோ புகை வர ஆரம்பிக்குது.
0: மை காட், இன்ஜின்ல வரக்கூடிய ஃபியூல் பைப் பிரேக் ஆயிருக்கு. காத்ரின், பியூலா, குயிக், சீக்கிரம் அந்த பொண்ண வெளியே கொண்டு வாங்க. இந்த கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீப்பிடிக்க போகுது.
1: ஐயோ சார், வேணா நம்ம கார்ல இருந்து அந்த தீயணைக்கிற எக்யூப்மெண்ட் எடுத்து வரோம் சார்.
0: நோ, அதுக்கு டைம் கிடையாது. கார் முழுசா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் வெயிட், நான் ஹெல்ப் பண்றேன். பியூலா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் அந்த பொண்ண வெளியே கொண்டு வாங்க.
2: பியூலா, வேமா, கார் வேற தீப்பிடிச்சிட்டு இருக்கு, அந்த சைட் புடி, ஹெல்ப் பண்ணு, வா சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு போயிடலாம்.
1: சவாரா, ஜஸ்ட் மிஸ் சார். நல்லவேளை இந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு. அங்க பாருங்க, கார் ஃபுல்லா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு.
0: யார் இந்த பொண்ணு? அதுவும் நம்ம காரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. ஹிட் இன்ஜின் வேற பலமா இருக்கே. இங்க பாருங்க, இங்க பாருங்க
2: சார், அடிபட்டதுல மயக்கம் ஆயிட்டாங்க போல.
0: ஓகே, டோன்ட் டிலே. ஸ்ரீதர், நம்ம கார் டோரை உடனே ஓபன் பண்ணு, குயிக். சி நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் இமிடியட்லி. காத்ரின், பியூலா, நீங்க அந்த பக்கம் தூங்க, சீக்கிரம் சீக்கிரம்.
2: அம்மா,
0: டோன்ட் வரி டோன்ட் வரி, ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பியூலா
2: சார்,
0: மேப் ஆன் பண்ணி பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாரு, சீக்கிரம்.
2: இதோ பாக்குறேன் சார். சார், கார்ல இந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கும் இருந்துச்சு, அதையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன்.
0: குட் காத்ரின், ஹேண்ட்பேக்கை செக் பண்ணியா? இந்த பொண்ணு யாரு, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா?
2: அண்ணா சார், இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார்.
0: ஓகே, எனக்கு டைரக்ஷன் சொல்லிட்டே வா.
2: ஓகே சார், நேரா போய் வர லெஃப்ட் எடுத்தா மெயின் ரோடு வந்துடும் சார. அங்க இருந்து நேரா போனா ஹாஸ்பிட்டல் வந்துடும் மேப் காமிக்குது சார்.
0: ஓகே ஓகே, காத்ரின், ஹேண்ட்பேக்கை செக் பண்ணியா? ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா?
2: நோ சார், ஐடி கார்ட்ஸ் மாதிரி எதுவுமே இல்ல. வீட்டு சாவி, தென் சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்கு சார். வெயிட் வெயிட், இங்க பாருங்க.
0: என்னது?
2: உங்க போட்டோ சார்.
0: வாட்? என் போட்டோவா?
2: ஆமா கனல் சார், இங்க பாருங்க.
0: ஆமா, என்னோட போட்டோ? எப்படி?
2: இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா சார்?
0: இல்லையே பியூலா, நான் இந்த பொண்ண பார்த்தது கூட கிடையாது. தென் என் போட்டோ எப்படி இந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்ல?
1: சார், ஒருவேளை உங்களை கொல்ல இந்த பொண்ணு போட்டோட வந்திருக்குமோ சார்?
2: இல்ல ஸ்ரீதர், எனக்கு என்னமோ அப்படி தோணல.
1: ஐயோ, கொஞ்சம் நல்லா தேடி பாரு காத்ரின், என் போட்டோ எதுவும் ஹேண்ட்பேக்ல இருக்குதான்னு. லிஸ்ட்ல நானும் இருந்துட போறேன்.
2: சார், இந்த பொண்ணு ஏதோ முணங்குறாங்க.
0: சொல்லுங்க, நீங்க யாரு? இங்க எப்படி வந்தீங்க? என்னோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு?
2: உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார்.
0: சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க? சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க.
2: கனல் சார், இந்த பொண்ணு திரும்ப மயக்கமாயிட்டாங்க.
0: பியூலா, செக் பண்ணிட்டியா? ஹாஸ்பிடல் எந்த சைடு இருக்கு?
2: சார், ஹாஸ்பிடலுக்கு ரைட் சைடு கட் பண்ணு.
0: ஓகே, காத்ரின், ஸ்டெல்லாவை காண்டாக்ட் பண்ணு. சயின்டிஸ்ட் ரூபலா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சான் கேளு.
2: ஓகே சார், இமிடியேட்டா காண்டாக்ட் பண்றேன்.
1: சார், இந்த பிளாக் ஷேடோ மிஷன்ல நாம ஒரு பக்கம் ட்ரேஸ் பண்ணி போனா அது நம்மள ஒரு பக்கம் கூட்டி போகுதே சார்.
0: பேசிட்டே இருக்காம உள்ள போய் டாக்டர் இல்லனா நர்ஸ கூட்டிட்டு வா. வித் ஸ்ட்ரெச்சர்.
1: டாக்டர் எதுக்கு, நர்ஸையே கூட்டிட்டு வரேன், இருங்க.
0: ஃபாகிமா.

0: இவனை நம்ப முடியாது. நீ கூட போ.
1: அதுவும் சரிதான் சார்.
2: கனல் சார், இந்த பொண்ணு யாரா இருக்கும்? உங்க போட்டோ இந்த பொண்ணு கிட்ட எப்படி?
0: இப்ப அது முக்கியம் இல்ல கேத்ரின், முதல்ல இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்.
1: சார், டாக்டர் வந்துட்டார் வித் நர்ஸ்.
0: கேத்ரின், குயிக், பியூலா, நீயும் தான் இந்த பொண்ண தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வைங்க. டாக்டர், வி ஆர் ஃப்ரம் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட், மிச்சத்தை நான் அப்புறம் கன்வே பண்றேன். வி ஆர் இன் ஹரி. ஸ்ரீதர், ஃபாகிமா, நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருங்க. இந்த பொண்ணுக்கு கான்சியஸ் வந்ததும் இமிடியேட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், சரியா?
1: ஓகே சார்.
0: கேத்ரின், பியூலா, வி ஹாவ் நோ டைம். அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவுக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப வரை தெரியல. நாம உடனே ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். லெட்ஸ் மூவ்.
3: ஐயோ, எங்க இருந்து வந்துச்சுரா இந்த பொண்ணு? சுபா வருது பூரா பிரச்சனை. அவன் தான் என்னதான் பண்றது? சரி, ஐசியூல இருக்கிற இந்த பொண்ணு ஏன் நம்ம கனல் சார ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு? அதுவும் போட்டோவும் கையுமா? ஆளை பார்த்தா கொலகாரி மாதிரிலாம் எதுவும் தெரியலே ஃபாயிமா.
4: அப்படியா? சரி, நீயே ஐசியூக்குள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு வா. நீ யாருமா, ஏமா எங்க காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தன்னு.
5: ஆபத்து கணப்பிரியன் சார், ஆபத்து.
6: இங்க பாருங்க, இங்க பாருங்க, யாருக்கு ஆபத்து? நான் பேசுறது கேக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ.
5: சொல்லுங்க டாக்டர்.
6: அந்த பொண்ணு கொஞ்சம் பாதி மயக்கத்துல இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சூப்பர்ஃபிஷியல் ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி தான். சர்ஜரி அளவுக்கு இல்லை, ஸ்டிச் போட்டால் போதும். இந்த பேஷண்ட்டை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைச்சதா?
5: நோ டாக்டர், இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. வி ஆர் சர்ச்சிங்.
6: ஓகே. பை த வே, யார் கனல் பிரியன்?
3: எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க?
6: காரணம் இருக்கு, சொல்லுங்க.
3: இப்போ உங்ககிட்ட பேசிட்டு கிளம்புனார்ல டாக்டர், எங்களோட லீடர் அவர் தான் டாக்டர் கனல் பிரியன்.
5: ஏன் டாக்டர், என்னாச்சு? ஏன் எங்கள் சார் பேர் கேட்குறீங்க?
6: ஒன்றும் இல்லை, அந்த பேஷண்ட் புலம்பிட்டே இருக்காங்க, அதான் கேட்டேன். ஏதோ ஆபத்து ஆபத்து கனல் பிரியன் சார்னு, அதான் கேட்டேன். ஓகே, லீவ் இட், வி வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். மோர் ஓவர், நீங்கள் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் சொன்னால தான் நான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பித்தேன். பிகாஸ் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஏன்னா நாங்கள் சில ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும்.
5: வி நோ டாக்டர், இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை சீக்கிரம் கலெக்ட் பண்ணிடுறோம். டாக்டர், டாக்டர்!
6: என்ன நர்ஸ்?
5: அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு.
6: ஓகே ஓகே, இதோ வரேன். என்னாச்சு அந்த பேஷண்ட்டுக்கு? வாட் ஹேப்பன்?
5: நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர்.
6: ஓகே ஓகே, இது வரேன். லிசன் ஆபீசர்ஸ், அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் சீக்கிரம் கிடைச்சா நல்லது.
5: ஓகே டாக்டர். அந்த பொண்ணுக்கு
6: டோன்ட் வரி, ஒன்னும் ஆகாது. வி வில் டேக் கேர்.
3: ஏன் ஃபாயிமா, வாழ்க்கை ஒரு வட்டம் தானே?
4: ஏன் இப்படி கேக்குற?
3: இல்ல, எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஆஸ்பத்திரிக்கே வந்து நிக்கிறோமே, அதான் கேட்டேன்.
5: இவன் ஒருத்தன். ஆமா, அந்த சயின்டிஸ்ட் ரூபலாக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியலையே. வெயிட் வெயிட், ஏதோ அன்னோன் கால் வருது.
7: இன்னும் கொஞ்ச நேரங்கள சாக போற பொண்ணுக்கு ஏன் தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க? நீங்களும் உங்க கனல் பிரியன் டீமும் டோட்டலி வேஸ்ட்.
5: ஹலோ ஹலோ,
3: என்னாச்சு ஃபாயிமா? போன்ல யாரு?
5: ஸ்ரீதர், அந்த பொண்ணு டேஞ்சர்ல இருக்கா? நாம அந்த பொண்ணு கிட்ட வேகமா போணும். வா, குவிக்.
0: இந்தியா சார்பா இந்த சுதந்திர தினத்துல வானத்துல ஏவ போறதா இருக்கக்கூடிய பிஎஸ்எல்வி மித்ரனா?
8: எஸ் சார், அந்த பிஎஸ்எல்வி லாஞ்ச ஸ்டாப் பண்ணும், இல்லனா நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட அவங்க கொன்னுடுவாங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா சார்?
5: கனல் சார், ஏன் இவனுங்க நம்ம இந்தியாவோட பிஎஸ்எல்வி மித்ரனை டார்கெட் பண்றானுங்க?
0: காரணம் இருக்கு கேத்ரின். எந்த நாட்டோட உதவியும் இல்லாம இந்த பிஎஸ்எல்வி மித்ரன் ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுதந்திர தின அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு, இந்த ராக்கெட்டை வானத்தில் ஏவுறதுக்காக நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் திட்டமிட்டிருக்காங்க.
5: ஓகே சார், இந்த பிஎஸ்எல்வி மித்ரனோட லான்ச்சை ஸ்டாப் பண்ணுறதுனால அவனுங்களுக்கு என்ன லாபம்
0: இருக்கு? பொருளாதார வளர்ச்சியில் நம்ம நாடு முன்னேற போகுதுன்ற பயம். அது மட்டும் இல்லை, பிஎஸ்எல்வி மித்ரன் வானத்தில் ஏவப்பட்டா வானியல் ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்ல இந்தியா எட்டிரும். அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல.
8: இப்போ நம்ம பிளான் சார்,
0: ஸ்டெல்லாவை கான்டாக்ட் பண்ணி அவனுங்க கிட்ட இருந்த வந்த மெசேஜ், அதோட லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவீங்களா?
8: ஓகே சார், இதோ கன்வே பண்ணு.

0: சார், அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவை இவனுங்க எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. அவங்கள ஏதாச்சும் பண்ணிட்டா?
1: நோவே கேத்ரின், அவனுங்களோட டார்கெட் அந்த PSLV மித்ரன் ராக்கெட் தான். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும்னா அவனுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு அந்த சயின்டிஸ்ட் ரூபலா.
2: கணேஷ் சார், செல்லாட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சு.
1: குட். லொகேஷன்?
2: ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ்.
1: ஃபைன் பியூலா, ஸ்டெல்லாவை சென்னையில் ரெடியா இருக்க சொல்லு. நாம வந்துகிட்டு இருக்கோன்னு மெசேஜ கன்வே பண்ணிடு.
2: ஓகே சார்.
0: கனல் சார், இன்னைக்கு நைட்டு 9:25 அந்த PSLV மித்ரன் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் ஆக போகுதுன்னு இந்தியன் ஸ்பேஸ் வெப்சைட்ல போட்டிருக்காங்க சார். அதுக்கான கவுண்ட் டவுன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
1: எஸ் எஸ், நம்ம உடனே கிளம்பலாம்.

0: கர்னல் சார், குட் ஈவினிங்.
1: ஈவினிங். கார்ல ஏர் ஸ்டெல்லா.
0: கர்னல் சார், கோயம்புத்தூர்ல ஏதோ ஆக்சிடென்ட், ஏதோ லாரி மோதி ஒரு பொண்ணு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபாஹிமா சொன்னா. யாரு சார் அந்த பொண்ணு? உங்க போட்டோ வேற வச்சிருந்தாளாமே.
1: எஸ்டெல்லா, அந்த பொண்ணோட போட்டோவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். மேபி டீடைல்ஸ் சீக்கிரம் வந்துடும்.
2: செல்லா, ஜஸ்ட் மிஸ், கனல் சார் அலர்ட் ஆகி நம்ம காரை திருப்பிட்டாரு, இல்லனா அந்த லாரி நம்ம இந்த கார் மேல மோதி இருக்கும்.
0: தேங்க் காட், நல்ல வேளை ஒன்றும் ஆகல. கனல் சார், இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன?
1: ஸ்ரீஹரிகோட்டா.
3: கனல் சார், பட் அந்த சயின்டிஸ்ட் ரூபலா?
1: என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அந்த ரூபலாவை ஆந்திராவுக்கு கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு.
0: ஒருவேளை அவங்களோட டிமாண்ட் நடக்கலைனா கோவத்துல அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவை கொன்னுருவானுங்களே சார்.
1: அதுக்கு வாய்ப்பு கம்மிதான்.
0: நீங்க ஆல்ரெடி மெசேஜ்ல கன்வே பண்ணது மாதிரி இந்த விஷயத்தை ஸ்பேஸ் ரிசர்ச் டைரக்டர் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கர்னல் சார்.
1: குட். என்ன சொன்னாரு?
0: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தாரு, பட் தென் நம்ம எம்ஐபி டீம் சார்ஜ் எடுத்துட்டோம்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டாரு. ஏ சார், நம்மளே இதை டீல் பண்ணிருக்கலாமே. அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் டைரக்டர்ட்ட எதுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும்?
1: நோ ஸ்டெல்லா, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்பயுமே பிளான் பி னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ நாம ப்ரீவியஸா அவங்கள அலர்ட் பண்ணணும்.
3: சார், அவங்க இருக்க இடத்த எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது?
1: We will find the clue, Catherine.
2: கனல் சார், அஸ்பெல் ஜிபிஎஸ் மேப் நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவை ரீச் ஆக இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. நாம அதுக்குள்ள அவங்க இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: பியூலா, ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன் போவோம். கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும்.
3: சார், அந்த பிளாக் ஷேடோக்கு அப்படி என்னதான் வேணும்?
1: அவனுங்க வெளிநாடுகளோட கைக்குலிங்க கேத்தரின். எந்த விதத்திலையும் இந்தியா வளர்ந்துடக்கூடாது, குறிப்பா வல்லரசு ஆயிடக்கூடாதுன்றதான் அவங்களுடைய கனவு.
0: ஓ, அதனாலதான் அப்போ அந்த பிளட் எக்ஸ் குரூப்பை கண்டுபிடிச்சு அதை எதிர்மறையாக்கி மனுஷங்களோட உயிரோடைய விளையாடுற திட்டத்தை முன்னாடியே தீட்டிருந்தாங்களா கனல் சார்?
1: எஸ் ஸ்டெல்லா, எக்ஸாக்ட்லி.
2: கனல் சார், ஆல்மோஸ்ட் வி ஹேவ் ரீச் ஸ்ரீஹரிகோட்டா, பட் அவனுங்க லொகேஷன் இங்க எங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
4: ஒண்ணும்ல, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, யூ சேஃப்.
0: கனல் பிரியன் சார், கனல் பிரியன் சார்.
4: ஒண்ணும்ல, அமைதியா இருங்க சார். உங்களை இங்க அட்மிட் பண்ணிட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காரு.
0: ராக்கெட் பிஎஸ்எல்வி மித்ரன்.
4: என்ன பிஎஸ்எல்வி மித்ரன்?
0: டேஞ்சர், டேஞ்சர்.
4: டேஞ்சரா? என்ன டேஞ்சர்?
0: மிசைல், ராக்கெட், ஸ்ரீஹரிகோட்டா.
4: என்னது, மிசைல், ராக்கெட்டா? என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க.
0: ஏபி 03 MI 4436, ப்ளீஸ்.

0: பெரிய பெரிய அழிவு காத்துட்டு இருக்கு. குயிக் குயிக் சீக்கிரம்.
1: என்ன என்ன நம்பர் இது? இங்க கொஞ்சம் பாருங்க.
0: இமிடியட்லி இந்த விஷயத்தை கமல் சார்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.
1: கமல் சார், பாஹிமாட்ட இருந்து கால்.
2: அட்டெண்ட் பண்ண. அந்த அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு கேளு.
1: ஓகே சார். ஹலோ, சொல்ல பாஹிமா. என்னது? AP03MI4436? ஓகே, நான் கமல் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். எஸ் PSLV மித்ரன் தானே? வி ஆல்ரெடி காட் இட். அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நாங்க பாத்துக்கிறோம்.
2: என்ன பியூலா, என்ன நம்பர் அது?
1: சார், ஃபாஹிமா சொன்ன நம்பர் AP03MI4436.
2: இந்த நம்பர் ஏதோ வெஹிக்கிளோட நம்பர் மாதிரி இருக்குது. ஸ்டெல்லா, இமிடியட் அந்த நம்பரை செக் பண்ணு.
1: ஷூர் சார்.
3: ஹலோ, திஸ் இஸ் கனல் பிரியன்.
4: கனல் பிரியன், ஏதாவது எடகுடமா பண்ணி எங்க டிமாண்ட சொதப்பன, உங்களோட நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட் உயிர் அநியாயமா பிரிஞ்சிடும். புரிஞ்சதா?
0: என்ன சார், அந்த கேங் தானா? என்ன சொன்னா?
2: சயின்டிஸ்ட கொலை பண்ண போறானுங்களா?
0: கனல் சார், என்ன சொல்றீங்க?
2: டோன்ட் பானிக். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம என்னைக்கு பயந்துருக்கோம் கேத்தரின்.
0: கனல் சார், டீடைல்ஸ் ரிசீவ்ட்.
2: குட். டேட்டா?
0: அது ஒரு லார்ஜ் ட்ரக் கனல் சார். ஐ மீன், இந்த நியூலி மேனுஃபேக்சர்ட் கார்ஸ் எல்லாமே ஏத்திட்டு போற கார்கோ லாரி டைப் அது.
2: ஓகே, அந்த லாரி லாஸ்டா எந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணிருக்கின்றத சர்ச் பண்ணு.
0: இதோ பாக்குறேன் கனல் சார்.
5: சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு PSLV மித்ரன் ராக்கெட் லான்ச் ஆகிறதுக்கு.
0: சார், டீடைல்ஸ் அக்வயர்ட். லாஸ்டா அந்த கார்கோ ட்ரக் சூளுர்பை டோல்கேட்டை கிராஸ் பண்ணிருக்குது.
2: குட். பியூலா, இங்க இருந்து அந்த சூளுர்பை டோல்கேட் எத்தனை கிலோமீட்டர் பாரு.
1: 5 kilometers சார்.
0: சார், நாம போக வேண்டியது ஸ்ரீஹரிகோட்டா தானே? நாம ஏன் இப்ப அந்த கார்கோ ட்ரக்க ஃபாலோ பண்ணனும்?
5: இஸ்டெல்லா, ஈவன் ஐ ஹேவ் தி சேம் டவுட்.
2: அந்த பொண்ணு காரணம் இல்லாம இந்த நம்பரை சொல்லிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பியூலா, டெல் தி ரூட்.
1: ஓகே சார்.
0: அதோ அங்க பாருங்க, அந்த நம்பர் பிளேட் போட்டிருக்கிற கார்கோ ட்ரக் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு.
2: எஸ் நானும் பாத்துனிச்சல்ல
1: சார். அந்த ட்ரக்க நிப்பாட்ட சொன்னா நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சிட்டு நிப்பாட்டாம போக வாய்ப்பு இருக்கு கனல் சார்.
2: எஸ் யூ ஆர் கரெக்ட். ஸ்டெல்லா, லுக், இந்த ஸ்டீரிங் எப்படி? நான் அந்த ட்ரக் பேக் சைடுல எப்படியாவது ஏற ட்ரை பண்றேன்.
0: வேணாம் சார், ப்ளீஸ் டோன்ட் டேக் எனி ரிஸ்க்.
5: ஆமா கனல் சார், ஆபத்தான யோசனை இது.
2: வேற வழி இல்ல. இந்த ட்ரக் உள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்லா, ஸ்டீரிங்க இப்படி கவனம் கவனமா.
0: ஓகே சார். சார், பாத்து கவனமா இருங்க.
1: கனல் சார், இந்தாங்க பிஸ்டல்.
2: தேங்க்யூ பியூலா.
5: ஸ்டெல்லா, பாத்து பாத்து கவனமா ஓட்டு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்கோ ட்ரக் பேக் சைடுல கம்பியை பிடிச்சி ஏற ட்ரை பண்றாரு. மை காட், நல்ல வேலை ஒரு வழியா சார் ட்ரக்ல ஏறிட்டாரு.
1: ஸ்டெல்லா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே ஃபாலோ பண்ணு.
2: நீங்க வண்டியை நிறுத்துறியா இல்லையா? ஸ்டெல்லா, அவனை சுட்டுட்டேன். நான் ட்ரக்க நிப்பாட்டிட்டேன். கம் ஆன், எல்லாரும் எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்க.
0: ஓகே சார், இதோ வரோம்.
5: கனல் சார், அந்த பொண்ணு நம்மள டைவர்ட் பண்றதுக்காக கூட இத சொல்லிருக்கலாம்ல.
2: முதல்ல இந்த ட்ரக் உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும். ஸ்டெல்லா, நம்ம கார்ல இருக்கக்கூடிய வீல் ஸ்பேனர் எடுத்துட்டு வா, குயிக்.
0: எஸ் சார், ஐ அம் கமிங்.
1: கனல் சார், PSLV ராக்கெட் லான்ச் ஆக

0: 15 minutes தான் இருக்கு
1: சார். இந்தாங்க சார் வீல் ஸ்பானர்.
2: கொஞ்சம் நகருங்க, இந்த லாக்கை நான் உடைக்கிறேன். ஆல்ரெடி டைம் இனிஷியேட் பண்ணிருக்கானுங்க. பியூலா, எக்ஸாக்ட்லி டைம் என்ன?
0: கனல் சார், டைம் கரெக்ட்டா 9:20 PM.
1: கனல் சார், 9:25 PSLV மித்ரன் லான்ச் ஆக போகுதே. பட் இங்க இந்த ஆட்டோமேட்டட் மிசைல் மூவிங்லயே வச்சிருக்கானுங்களே சார், எதுக்காக?
2: நோபல் பிரைஸ் வாங்கின கடத்தப்பட்ட சயின்டிஸ்ட் ரூபலாவை நாம எப்படியும் ட்ரேஸ் பண்ணிடுவோம்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம கவனத்தை சயின்டிஸ்ட் பக்கம் திருப்பிட்டு இந்த மிசைல் பிளானை மெயினா வச்சிருந்திருக்கானுங்க.
1: பட் சார், இப்போ நாம இந்த மிசைலை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு இன்னேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்குமே.
2: எஸ், பட் இந்த மிசைலை ஆல்ரெடி செட் பண்ணிட்டானுங்க. இது இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டட்.
1: இந்த மிசைலை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கானுங்க சார்?
2: நம்ம இந்தியாவோட சொந்த தயாரிப்பான PSLV மித்ரனை வானத்துல ஏவப்படுற நேரத்துல இந்த மிசைல வானத்துல ஏவி அந்த ராக்கெட்டை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதான் இந்த மிசைல இங்க கொண்டு வந்து வடிவமைச்சிருக்கானுங்க. எனி ரெஸ்பான்ஸ் ஸ்டெல்லா?
1: இல்ல சார், இந்த சிஸ்டம் எல்லாமே ஹைலி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். எதுவுமே என்னால எடுக்க முடியலதுல இருந்து. அது மட்டும் இல்லாம இப்போ நான் பாஸ்வேர்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா மிசைல் ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்கோ ட்ரக்ல இருந்து மேல இருக்கிற டாப் டோர் வழியா நம்ம PSLV மித்ரனா அழிக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கானுங்க சார்.
0: சார், நம்ம PSLV லான்ச் ஆக இன்னும் 3 minutes தான் இருக்கு.
3: சார், நான் ஃபாஹிமாக்கு கால் பண்ணி வேற ஏதாவது கோட் வேர்ட்ஸ் தெரியுமான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க சொல்லவா சார்?
2: நோ யூஸ் கேத்ரின், அந்த பொண்ணுக்கு இந்த சிஸ்டத்தோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல.
1: இப்போ நாம என்ன பண்றது கனல் சார்? இந்த மிசைல்ல வேற இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சே.
0: ஸ்டெல்லா, மிசைலோட டைரக்ஷனையாச்சும் மாத்த முடியுதான்னு
1: பாரு. I'm trying that also, Beulah, but எதுவுமே வர்க் ஆக மாட்டேங்குது.
2: ஸ்டெல்லா, PSLV 9:25 லான்ச் ஆகி வானத்துல ஏவப்பட்ட அப்புறம் 9:26 இந்த மிசைல் கிளம்பி நம்ம ராக்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கானுங்க. Am I right?
1: ஆமா சார்.
2: சி, இந்த எல்லா சிஸ்டமும் ஏதாவது நெட்வொர்க் இன்டர்நெட்டோட லிங்க் ஆயிருக்கான்னு
1: பாரு. நோ சார், இந்த சிஸ்டம் எதுலயுமே இன்டர்நெட் ஆக்சஸ் இல்ல. ஆட்டோமேட்டட் மோட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கானுங்க, விதவுட் அ ரிமோட் ஆக்சஸ்.
2: அது போதும் நமக்கு. ஸ்டெல்லா, கோர் சிஸ்டமை ரிப்பேர் மோடுக்கு கொண்டு வா அண்ட் பிரஸ் கண்டினியூஸ்லி F11.
1: சார், பட் நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணினா ஏதும் ப்ராப்ளம் வந்துடாதா?
2: டோன்ட் வரி, நாம சிஸ்டத்தை ஃபுல்லா அக்சஸ் பண்ண போறது கிடையாது. கம்ப்யூட்டரையும் மனுஷனால ஏமாத்த முடியும் இல்லையா?
4: The countdown for the launch of India's latest rocket is progressing on schedule. The Polar satellite launch vehicle is scheduled to take off from Sriharikota in Andhra Pradesh. The rocket will launch 10 satellites, and if successful, that could be a world record.
0: Sir, PSLV launching our final announcement kuduttaanga.
2: Okay, Stella, do it quick. டைம் மட்டும் ப்ரீபோன் பண்ணு. சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வாட்ச் டைமை நாம மேனுவலா சேஞ்ச் பண்ண முடியும். அது பேட்டரி மூலமா தான் இயங்கும். சிஸ்டத்தோட ப்ராசஸிங்க்கு போகாது.
1: ஐ அம் வர்க்கிங் ஆன் இட் சார்.
3: சார், மிசைல் சிக்னல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு சார்.
2: ஸ்டெல்லா, குயிக் குயிக்.
1: சார், ஐ காட் இட் சார்.
2: ப்ரீபோன் தி டைம். டைமை மாத்தி செட் பண்ணு.
1: இதோ இதோ பண்றேன் சார்.
5: 3 2 1.
0: சார், PSLV மித்ரன் ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க.
2: ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, டு இட் குயிக்.
1: கனல் சார், டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு சார். இப்போதைக்கு இந்த மிசைல் ஒரு 1 ஹார்க்கு இயங்காது.
2: குட் குட் ஜாப் ஸ்டெல்லா.
5: ராக்கெட் ஃப்ளைங் பை ஸ்பியூயிங் ஃபயர் இன்டு தி கிளியர் ஸ்கை ஆஃப் ஸ்ரீஹரிகோட்டா.
3: கனல் சார், அங்க பாருங்க, இந்த சுதந்திர தினத்துல நம்ம நாட்டோட பெருமையை தாங்கி விண்வெளி நோக்கி PSLV மித்ரன்

0: நாங்க சொல்ல சொல்ல கேட்காம எங்க பிளான கெடுத்துட்டில, அதுக்கு பதிலடி இந்த சயின்டிஸ்ட் ரூபாவோட மரணம். ஆமாம், மரணம்.
1: நோ, வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு, வேண்டாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம், புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 14 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: நான் மதுரை அரசு பள்ளி ஆசிரியை ஸ்ரீதேவி. அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த தியாகிகளையும் தலைவர்களையும் இந்த நன்னாளில் நினைவு கூறுவோம். மாணவர்களிடம் தேசப்பற்று, ஒற்றுமை, பொறுப்பு ஆகிய நல்ல பண்புகளை வளர்ப்போம். நம் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் குழந்தைகளை நல்ல குடிமக்களாக வளர்ப்போம். வலிமையான இந்தியாவை உருவாக்கவும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.
1: என் பெயர் ஆர்த்தி. நானும் என் கணவர் கிருஷ்ணகுமாரும் கடந்த ஒரு வருடமாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறோம். மக்களுக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 8:38.
3: ஆகாஷ்வாணி பட்டாம்பூச்சிகள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் வரக்கூடிய குழந்தைகள் திருக்குறளுடைய சிறப்புகள், பாரதிதாசன் கவிதை, பொது அறிவு அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போறாங்க. வாங்க கேட்கலாம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராதீக்ஷனா. 4வகுப்பு படிக்கிறேன்.
5: பாமித்ரா. 4வகுப்பு படிக்கிறேன்.
4: திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறள் எவ்வகையான நூல்களின் ஒன்று?
5: 17 கீழ்கணக்கு.
4: திருக்குறள் முதல் அச்சிட்ட ஆண்டு?
5: 1812.
4: திருக்குறளில் எந்த சொல் பயன்படுத்தப்படவில்லை?
5: தமிழ்.
4: திருக்குறளில் எந்த எழுத்தில் தொடங்கி எந்த எழுத்தில் முடிகிறது?
5: அகரத்தில் தொடங்கி நகரத்தில்.
4: திருக்குறளில் உள்ள சொற்கள் எத்தனை?
5: 14000.
4: திருக்குறளில் பயன்படாத எழுத்து?
5: ஔ.
4: திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள்?
5: தமிழ், கடல்.

0: திருக்குறளில் இடம்பெறாத எண்.
1: 9.
0: திருக்குறளின் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து.
1: நீ.
0: திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் எது?
1: குறிப்படுத்தல். திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள்.
0: அளிச்சம், குவளை.
1: திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை.
0: குன்றிமணி.
1: திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம்.
0: நெருஞ்சி பழம்.
1: திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள்.
0: பனை, மூங்கில்.
1: திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள்
0: 42,154.
1: திருக்குறளை எத்தனை மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது?
0: 107.
1: ரஷ்யாவில் அணுதுலைக்காத இக்ரில் மாலியில் வைத்து பாதுகாக்கப்பட்ட நூல்?
0: திருக்குறள்.
1: இங்கிலாந்தின் நாட்டின் சார்ந்த விக்டோரியா மகாரன் காலையிலிருந்து படித்த நூல்?
0: திருக்குறள்.
1: திருக்குறளின் முதன் முதலில் உரை எழுதியவர்?
0: மணக்குடவர்.
1: திருக்குறளின் பெருமையை உணர்ந்த நூல் எது?
0: திருவள்ளுவ மாலை.
1: திருக்குறளின் முதன் முதலின் மொழி பெயர்த்தவர்?
0: வீரமாமுனிவர். 1830 லத்தீன் மொழி. திருக்குறளை ஆங்கிலத்தின் மொழி பெயர்த்தவர்?
1: ஜியு போப்.
0: திருக்குறளில் உடைமை என்று முடியும் அதிகாரங்கள்?
1: 10.
0: இங்கிலாத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள நூல்?
1: திருக்குறள். திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர்?
0: ஞான பிரகாசம்.
1: திருக்குறளின் மொத்த பாடல்கள்?
0: 1330.
1: திருக்குறளின் மொத்த அதிகாரங்கள்?
0: 133.
1: ஒரே அதிகாரத்தில் எத்தனை பாடல்கள்?
0: 10. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாதுர்கேஸ்வரன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதை பெண் கல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்திக்கின்றாய். சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும். மலைவாழ் அல்லவோ கல்வி நீ வாயார ஒன்று வாய்ப்போயன் புதல்வி. மலைவாழ் அல்லவோ கல்வி நீ வாயார ஒன்று வாய்ப்போயன் புதல்வி. படியாத பெண்ணாய் நீ இருந்தால் கேலி பண்ணுவார் என்னைய ஊரார் தெரிந்தார். கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணெல்லாம் அண்டை விட்டு பெண்களோடு. கடிகாரம் ஓடும் முன் ஓடு என் கண்ணெல்லாம் அண்டை விட்டு பெண்களோடு. கடிதாக இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடிதாக இருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆகின்சிகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதறிவு. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்த. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். தமிழ்நாட்டின் மாநில மொழி தமிழ். தமிழ்நாட்டின் மாநில முத்திரை ஸ்ரீ வில்லிபுத்தூர் கோபுரம். தமிழ்நாட்டின் மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? மனோன்மணியம் பே சுந்தரன. தமிழ்நாட்டின் மாநில நடனம் எது? பரதநாட்டியம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? கபடி. இந்தியாவின் தேசிய கொடி எது? மூவண்ண கொடி. தேசிய கீதம் ஜனகணமணி. தேசிய பாடல் வந்தே மாதரம் வந்தே மாதரம். தேசிய பொன்மொழி சத்தியமேவே ஜெயதே. தேசிய சின்னம் அசோகா சின்னம். தேசிய விலங்கு வங்காள புலி. தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். தேசிய காய் பரங்கிக்காய். தேசிய மலர் தாமரை. தேசிய பழம் மாம்பழம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி தமிழன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதியார் கவிதை சொல்ல போகிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தல் ஓரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சகமா எண்ணினம்

0: தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்டு பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நஞ்சை வயல் கொணர்ந்து நண்பரூட்டில் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பச்சை யுண்ணின் வேர்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாணியின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவன்யா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பழமொழிகள். ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை. பார்க்கிங் டாக் செல்டம் பைட், குறைக்கின்ற நாய் கடிக்காது. பிளட் இஸ் ஸ்டிக் தன் வாட்டர், தன் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஆல் த கிட்டார் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. டைமண்ட் கட் டைமண்ட், முள்ளே முள்ளால் எடு. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன் கையே தனக்கு உதவி. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ், தன்னொன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். ட்ரிக் பிஃபோர் இஸ் ஸ்பீக், பேசும் முன் யோசி. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர், நெருப்பின்றி புகையாது. மதுரை ஆகாசவாணிக்கு நன்றி, வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோன். இங்கே சாய்ந்தா உப்பு பிடிக்கிறேன். ஏண்டாம் பிளாஸ்டிக், மண்ணுக்குள் மக்கார் பிளாஸ்டிக், எரித்தால் எரியார் பிளாஸ்டிக், ஓசனை ஓட்டையாக்கும் பிளாஸ்டிக், மண்ணில் வளத்தை அழிக்கும் பிளாஸ்டிக், அனைத்தையும் அழித்துவிட்டு பிளாஸ்டிக் மட்டு நிலைத்து இருக்கும். பிளாஸ்டிக் என்ற அரக்கனை அழித்திட எடுப்போம், புதாவதாரம் எடுப்போம். பிளாஸ்டிக் நெகிழியை ஒழிப்போம். பாலித்தீன் கவர்களை வாங்குவதை தவிப்போம். பிளாஸ்டிக் பைக் பதில் மஞ்ச பையை பயன்படுத்த வேண்டும். வீடுகளின் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்த்து மாற்றும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். அழிவின் தோழனான் நெகிழியை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாவேல் முருகன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விரும்பும் தலைவர் காமராஜர். கர்மர் வீரர் காமராஜர் 1903 ஜூலை 15ஆம் தேதி என்று விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தையின் பெயர் குமாரசாமி, தாய் சிவாமி அம்மாள். அவர் காமராஜர் தன் சிறு வயதிலே தந்தையை இழந்துவிட்டார். தாய் சிவாமி அம்மாள் கடினமான வாழ்க்கையை கண்டு இவர் பள்ளி படிப்பை தொடர்ந்துவிட்டார். பொருளீட்டும் பொருட்டு தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார். படிக்காத மேதை கர்மர் வீரர் என்றும் என்றும் போற்றப்படுவர் காமராஜர். குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினர். பல நீர்க்கேக்க திட்டங்களை அமைத்து நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினார். தன்னிலே கருதாமல் பிறனம் கருதி வாழ்ந்த தியாகசெம்மர் பெருந்தலைவர் காமராஜர். நன்றி, வணக்கம்.
4: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்டம் அளவாக்கோட்டை நாராயணன் செட்டியார் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைவாக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லாம சொல்ல வராங்க ஒரு குட்டி குழந்தை, வாங்க கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜ் சாதனாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ் பேச்சு. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், நற்றவர் வாங்கிலும் நனி சிறந்தனவே என என்னை ஈன்றுபுறம் தந்த என் தாய்க்கும் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழோர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு என்று தமிழரை தனியாக அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். பண்பட்ட மண்ணில்தான் செடி கொடி துளிர்விடும். அதுபோல பண்பட்ட சமூகம்தான் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கும். வேறும் விழுதுமாய் தூக்கி நிறுத்தும். திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம். கொங்கு அலர்தல் செந்நீர் குளிர் வெண்குடை இவ்வாங்கு உலக அழிதலான். ஞாயிறு போற்றுவோம், ஞாயிறு போற்றுவோம். காவேரி நாட திகரிப்போல் பொற்கொட்டு மேறு வளம் திருதலான். மாமலை போற்றுவோம், மாமலை போற்றுவோம். நாம நீர்வேலி உலகிற்கு மேல் நின்றுதான் சுரத்தலான் என்று இளங்கோவடிவுகளை இந்நேரத்தில் பெருமையோடு நினைவு கூறுகிறேன். நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட வளமான பாரம்பரியத்தின் அடிச்சுவடுகளை மீண்டும் நினைவு கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தமிழ்நாடு பாரம்பரியத்தின் பூமி.

சங்ககாலம் முதல் தற்போதைய காலம் வரை நம் தமிழர்களான பாரம்பரியம் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளாக வேறொன்றி எட்டு திக்கும் வளர்ந்து மனம் பரப்பி கொண்டுள்ளது. 10 பாட் 8 தொகை 11 கணக்கு நூல்கள் என்ன, ஐம்பெரும் காப்பியங்கள் மற்றும் ஐசிறு காப்பியங்கள் என்ன, சைவ வைணவ இலக்கியங்கள் என்ன, கலைகளில் பரதம் வில்லுப்பாட்டு கும்மி தெருக்கூத்து என்றும், விழாக்களில் தைத்திருநாள் தமிழர் புத்தாண்டு கார்த்திகை திருநாள் என்றும், உணவில் சோறு இட்லி கொழுக்கட்டை பணியாரம் என்றும், ஆடைகளில் வேட்டி சட்டை பாவாடை தாவணி சேலை என்றும், கட்டிடங்களில் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் என்றும், விழுந்தோமலில் செல்விருந்து ஓம்பி வலம் விருந்து பார்த்திருத்தல் என்றும், அன்பில் வாயெல்லா உயிரினங்கள் தன் குடும்பத்தில் ஒருவராய் அன்பு காட்டி வளர்த்தல் என்றும், மரபில் பிறப்பு முதல் இறப்பு வரை என்றும்

கடற்கரை கோவில் என்றும் விழுந்தோமலில் செல் விருந்து ஓம்பி வலம் விருந்து பார்த்திருத்தல் என்றும் அன்பில் வாயெல்லா உயிரினங்கள் தன் குடும்பத்தில் ஒருவராய் அன்பு காட்டி வளர்த்தல் என்றும் மரப்பில் பிறப்பு முதல் இறப்பு வரை என்றும் விளம்பியங்களில் வீரம் நட்பு பகை கொடை என்றும் இசைக்கருவியில் தாளக்கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி என்றும் நாள்தோறும் பாரம்பரியம் முழையெங்கும் பரப்பிக் கொண்டுள்ளன. நம் இளைஞர்கள் மத்தியில் நம் பாரம்பரியத்தின் கூறுகளை காக்க வேண்டிய ஆர்வமும் குறைந்து வருகிறது. இந்திய பசுமை புரட்சியில் தந்தை டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார். பசுமையும் பாரம்பரியமும் நம் நாட்டின் பெருமை, அவற்றை பாதுகாப்பதே நம் கடமை. பசுமையும் பாரம்பரியமும் நம் கண்கள், இரண்டும் வேறல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நீரின்று அமையாது உலகனில் யார் யாருக்கும் மானின்று அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் வாக்கு உண்மைதான். முருகு பொருணாது பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கொள்குறிஞ்சி பட்டின பாலை கடந்தோடும் பத்து. மதுரை ஆகாசவாணிக்கு நன்றி, வணக்கம்.

மதித்து நாட்டின் ஒற்றுமையையும் சகோதரத்துவையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதே உண்மையான சுதந்திர தின கொண்டாட்டம். நமது இந்தியா அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் உலக அரங்கில் மேலும் உயர வேண்டும். அதற்கு ஒவ்வொரு குடிமகனும் தனது கடமையை நேர்மையுடன் செய்வோம். நாடு முதலில், மக்கள் நலன் முதலில், இந்தியா என்றும் உயரட்டும். அனைவருக்கும் மீண்டும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.

எழுத்தாளர் ஐயனார் ஈராடி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது வெறும் குடியை ஏற்றுவதும் தேசிய கீதம் பாடுவதும் மட்டுமல்ல, நாம் பெற்ற சுதந்திரத்தை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சுதந்திர காற்று வீசும் இந்த இனிய நாளில் தியாகங்களின் முகவரிகளை நினைவு கூர்ந்து பெருமை கொள்வோம். பாரதியின் கவிதைகளாலும் தியாகிகளின் மூச்சு காற்றாலும் உருவான நமது பாரத திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நரம்புகளை முறுக்கேற்றும் தேசிய பக்தி பாடல்களின் அணிவகுப்பு இதோ உங்களுக்காக.

ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை இசையால் போற்றுவோம். தாய் மண்ணின் புகழை பாடும் உணர்ச்சிமிக்க தேசபக்தி பாடல்களின் தொகுப்பு இதோ ஒளிபரப்பாய்க் கொண்டிருக்கிறது. நேரம் இரவு 9:06.

0: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
1: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
0: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: 9:10 பயமும் அடிமைத்தனமும் நீங்கி அச்சமில்லை என்று தலைநிமிர்ந்து நிற்க நமக்கு கற்றுக் கொடுத்த திருநாள் இது. தாய் மண்ணின் பெருமையும் நமது வீரத்தின் அடையாளத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் கம்பீர பாடல்கள் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது இதோ.

0: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
1: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
0: துல்லியமான குரல் அழைப்புகள்
1: அவசரகால SOS ஆதரவு
0: கடினமான நீடித்த வடிவமைப்பு
1: நீடித்த நிலையான பேட்டரி
0: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद जय भारत வந்தே மாத்திரம்.
4: 9:17 இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நமது தேசத்தின் பெருமையை உலகம் முழுவதும் உரக்கச் செல்வோம். நெஞ்சில் தேசப்பற்றை விதைக்கும் அழகான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம்.

0: சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை. ஆயிரம் ஆயிரம்
1: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் BSNL உடன்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
0: சுதந்திரம் ஆயிரம் ஆயிரம் தியாகிகளின் இரத்தத்திலும் வியர்வியிலும் உருவான காவியம். வீரத்தையும் தியாகத்தையும் நமது நரம்புகளில் பாய்ச்சும் கம்பீரமான பாடல்களின் அறிவிப்பு இதோ.

இசையால் நமது நரம்புகளை முறுக்கேற்றிய இந்த தருணம் நாட்டின் தியாகங்களை என்றும் நினைவு நிறுத்தட்டும். தாய் மண்ணை காக்கும் ஒவ்வொரு கரங்களுக்கும் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்ளும் ஒவ்வொரு இதயத்திற்கும் நமது சலாம். வந்தே மாதரம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய சுதந்திர தின உரையின் பிராந்திய மொழி வடிவம் கேட்க இருக்கின்றோம். இணைந்திருங்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக்குடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக்குடி, மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தான் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தியாகம், உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் ஸ்ரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம், துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடைய போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடைய செய்கின்றது, நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்க செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும் போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும் போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது. நமது முயற்சிகளை

உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்க செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இந்த பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் நூறாண்டுகளாகும் வேளையிலே, 2047 ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014 ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு. நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு. மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சியூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக

ஆறு மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் நான்கு மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மூன்று மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலம் அளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும் இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாவரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது, நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது, நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5, 7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட
தன்னை

தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதை போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்க செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு, இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 GW அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுக தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்ததே அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடைதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014 முன்னால், அதாவது 12 முன்னால் நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே

70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014க்கு முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 GW இருந்தது. 2 GW மட்டுமே, இன்றோ 107 GW.

மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தி இருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக 1000 கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. 1000 கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சி போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925 தொடங்கியது. 1925 மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த 1 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம், பாரதமானது எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம். போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது. பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது. வகை வகையான உதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம்.
இப்படிப்பட்ட சங்க

சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இந்த தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையிலே 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்து உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள். இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது, பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது, பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள் எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME-களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும், இந்த வாய்ப்பை நழுவவிடக் கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள் அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை

சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறைய நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையில் என்னுடைய சகோதர சகோதரிகளே, 104 ஒரு பங்கு கடந்து விட்டது. அடுத்த 4 ஒரு பங்கு நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது, நமது வேகம் குறைந்திட முடியாது, நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணி கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நாம் நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை, உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் என்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், மாற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை அளிப்போம். புதிய இலக்குகளை எட்டக்கூடிய வல்லமையை அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும். அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும், பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை, மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு
உடைய தயாரிப்பானது

இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்இக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்தில் எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் தரம் தரம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த ஏழு போக்குகளின் இரண்டாவது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி. உணவு பதப்படுத்தல், நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்தில் என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள், வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலம் அளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய ஏழு போக்குகளின் மூன்றாவது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்கள் உடையது, முழுமையான ஒரு துறை சிறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படைத்தலின் மையமாக வேண்டும். நாம் UPI மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்திவிட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல், இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. ஏழு போக்குகளின் நான்காவது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகங்களை துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது ஏழு போக்குகளின் ஐந்தாவது சக்தி, அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது, இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோன் மற்றும் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறை தான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது ஏழு போக்குகளின் ஆறாவது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு, பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்து செல்கிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம்.

வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் 7 போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது 7வது போக்கென்றால், இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால், பாரதத்தின் மென்சக்தி. பாரதத்தின் மென்சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல்நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இந்த பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மின்சக்தியை, பாரதத்தின் படைப்புத்திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். என்னுள் நிறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திடம் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மின்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம் உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுகள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, 7 போக்குகளின் இந்த 7 சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை, நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன், ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல, தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. Fortune 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த Fortune 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, ஃபார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை, உலகின் 5 தலை சிறந்த ஃபார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகள்

மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீர்வோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும், சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சியடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவுகதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தான். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின் மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள் தான். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறுகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளி துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 2014 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 2014 வரை நமது தேசத்திலே 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டி கொண்டிருக்கிறோம். 14க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கென நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள் ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014க்கு முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளதாக இருந்தது.
ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள்.

பாருங்கள், கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால் தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14க்கு முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20,00,000 கோடி ரூபாய் ஆகிவிட்டது நண்பர்களே. 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன 2009-10. 1.5 லட்சம் மின் வாகனங்கள் இந்த 25-26, 25 லட்சம் மின் வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது. இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.5 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனை ஆகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் 1,000,000,000 கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது. பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது. பாரதத்தின் மூவண்ண கொடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 காமன்வெல்த் விளையாட்டுகளை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325-350 போட்டிகள் மட்டுமே இருக்கும் ஒலிம்பிக்ஸ். உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம் என் நாட்டு மக்களே. என்னுடைய இளைஞர்களை நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறிகுவல் விடுக்கிறேன், நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 1/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம்பெறுவதே இல்லை. நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ

எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த நான்கில் மூன்று பங்கு நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் திரடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம். நமக்கு 2036 வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமம் தோறும், நகரம் தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் என்ஜிஓக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல 10 ஆண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டு விட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடிப்பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது, துப்பாக்கி முறையில் அமுக்கி வைத்திருந்தது, அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே, வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும், நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனி

முன்னிலைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையிலே நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இந்த போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம், ஒரு வகையிலே புது வகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதையில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்பு துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறி வரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த 100 போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையில் இருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். செம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட NDAவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களிலிருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி நீதிக்கள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கியிருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன், வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும், பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன், வாருங்கள், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள். உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள் பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவு

ஆகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014 முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது, சென்சஸ் நடக்கிறது, எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுயகௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டித நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது. வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றி காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம்.
மனம் ஒன்று.

0: பாடுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் ஆயிரம் தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள்,
1: பாரத மாதா கி, பாரத மாதா கி, பாரத மாதா கி, வந்தே வந்தே வந்தே. பகவத் பகவத் தன்யவாத்.
2: எண்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலை புதுதில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 10:59. இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை இனிதே ஆரம்பமாகும்.

காலை 6:02 புதிய காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள். காலை 6:15 புதிய காலை காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேலி நிகழ்ச்சியில் ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரணி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். காலை 6:45

தன்னம்பிக்கை பாடல்கள் 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். கீழப்பெரும் பள்ளம் ஸ்ரீ நாகநாத திருக்கோயில் சிறப்புகள் வழங்குபவர் பரமகுடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேண்டுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இது அமைந்துள்ளது. அதனால் மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் அளிக்கலாம். 8:50 சைபாலின் இன்றுவோ தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரையிசை. காலை 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. காலை 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம் டி சங்கர் என்ற நேயரின் விருப்ப பாடல். காலை 10:30 ஒரு பட பாடல்களாக அண்ணா தே திரைப்படத்திலிருந்து. முற்பகல் 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள். நண்பகல் 12 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. பகல் 1 வசந்த கானங்கள். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல்கள். பிற்பகல் 2 கவிதை அரங்கம். வானிலை இருக்கே சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிற்பகல் 3 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 4:02 ஆட்டக்கலாம். மாலை 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய. ஆறு 2 சேவை செய்திகள். 6:05 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புகள். 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்மன் சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 7:30 பாட்டு ஹிட்டு. 8 செய்தி இருக்கே சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 விளையாடலாம் வாங்க. கராத்தி பயிற்சிகள் குறித்து கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருண் பிரதாப் வழங்கும் நேர்முகம். அருண் பிரகாஷ் அவர்களின் நேர்முகம். இரவு 9 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 8:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு தொகுப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்களுடைய பட்டுச்சிறகு கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் FM 100.9 இனிதை நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சி நேரம். 11:05 தேனும் பாலும். 12:00 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 இனிதை நிறைவு பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளும் FM விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசையில் காலை 4:45 வரை கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்

நேரம் இரவு 11:07. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்கவிருப்பது தேனும் பாலும். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் 80வது தின சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நிலவொளி நினைக்கும் இந்த நிசப்த இரவில் நினைவுகளின் கதவுகளை மெல்ல திறக்கும் இசை, தூங்கும் இரவுக்கு தாளாட்டாய், விழித்திருக்கும் மனதிற்கு தேனாய், காலம் கடந்த பாடல்களை காதோரம் கனவுகளை சொல்ல இனிமையான இரவின் இசை விருந்தாய் மலர்கிறது தேனும் பாலும்.

0: மண் தந்தது வாழ்வை, நீர் தந்தது வளத்தை, தாய் தந்த அன்பை நாம் தேசம் நின்றதே, உயிர் தந்த முன்னோர் உழைப்பின் பயனது, உலகம் வியக்கும் இந்திய திருநாட்டை உள்ளம் நிறைந்து போற்றிடும் பாடல் இதோ.
1: வந்தே மாதரம் என்போ, வந்தே மாதரம் என்போ, வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குறோம் என்போம், வந்தே மாதரம் என்போம். தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோம், வந்தே

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இந்த மண்ணில் விதைத்த விதைகள் பலவாகும், இந்த மண்ணின் கனவுகள் ஒன்றாகும், மொழிகள் வேறானாலும் மனங்கள் ஒன்றாகி மூவர்ண கொடியின் கீழ் நாம் எல்லாம் நிற்க தேசத்தின் பெருமை பாடுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காஞ்சி தலைவன் திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் கருணாநிதி வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், சி எஸ் ஜெயராமன் குரலில் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முகமும் கொங்குகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் குன்று தோளில் புது பலத்தை வழங்கும்.

வாழ் போன்ற வடிவமடா, அவர் ஒளிவிழியில் உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். வானத்தில் பறப்பது வெறும் கொடி அல்ல, வாழ்ந்தவர்களின் கனவுகளை சுமக்கும் கொடி. குங்கும நிற துணிவையும் வெண்மை அமைதியையும் பச்சை நம் வளத்தையும் சொல்லும். மூவர்ண தாயின் பெருமையை நாம் எப்போதும் பாடுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1958 வெளிவந்த சரங்காதர திரைப்படத்திலிருந்து கவிஞர் மருதகாசி வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனின் சுவை நாவில் கரையும், பாலின் மென்மை நெஞ்சில் நிறையும், அதுபோல பழைய பாடல்களின் இனிமை காதில் விழுந்து இதயத்தில் கரைய இனிமை பொலியும் இசை நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1973 வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து. கவிஞர் முத்துலிங்கம் வரிகளில், இளையராஜா இசையில், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி குரலில் ஒரு பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நேற்றைய தலைமுறை சுதந்திரத்தை தந்தது, இன்றைய தலைமுறை அதை தாங்க வேண்டும், நாளைய தலைமுறை நாட்டை உயர்த்த வேண்டும். மூன்று தலைமுறைகளின் கனவும் ஒன்றாகும் இடைத்தல் இந்தியத்தின் இனிய கீதம் என்றும் ஒலிக்கும். அடுத்த பாடலாக 1966 வெளிவந்த பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன் குரலில் அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். இரவின் அமைதிக்கு இசை துணையாக, நினைவுகளுக்கு மெட்டு துணையாக, காலம் கடந்த பாடல்களின் தேன் சுவையையும் மெல்லிசையின் பால் சுவையையும் பரிமாறும் இனிய இசை விருந்து தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1969 வெளியான சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், P. சுஷிலா குரலில் ஒரு பாடல் உங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். சில இசைகள் காதுகளை மட்டும் வருடுவதில்லை, அவை கடந்த காலத்தின் கதவுகளையும் திறக்கின்றன. அந்த நினைவுகளின் வாசம் நிறைந்த பாடல்களை இரவின் அமைதியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அழகிய இசைப்பயணம் தேனும் பாலும்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1961 வெளியாண்ட அரசு அரசிலான் குமாரி திரைப்படத்திலிருந்தாங்க. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். மெட்டுக்கள் தேனாக இனிக்க, வரிகள் பாலாக மென்மையாக இருக்க, குரல்கள் நம் நினைவுகளை தாளாட்ட, இந்த இரவும் இசையால் இனிமையாகட்டும். உங்களுடன் இணைகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1978 வெளியான என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் குரலில் ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இரவின் மடியில் உறங்கும் நகரத்திற்கு இசையின் இனிய தாளாட்டு ஒன்று தேவை. அந்த தாளாட்டில் பழைய நினைவுகளும் கலக்க மனதை வருடும் மெட்டுக்களோடு மலர்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1976 வெளியான உத்தமன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது.

குரல் மாறினாலும் நினைவில் மாறாத கீதங்கள், அந்த இசை பொக்கிஷங்களை இரவின் அமைதியில் மீண்டும் ரசிக்க வாருங்கள். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1972 வெளியான அகத்தியர் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒரு பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒரு கோப்பை தேநீரில் இனிமை இருப்பது போல ஒரு பழைய பாடலில் 1000 நினைவுகள் இருக்கின்றன. அந்த நினைவுகளை மெதுவாக அருந்தச் செய்யும் மெல்லிசை தருணங்களின் சங்கமம் இதோ உங்கள் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1976 வெளியான உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து கவிஞர் புலமை பித்தன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் KJ யேசுதாஸ் மற்றும் MS விஸ்வநாத் குரல்களிலும் ஒரு பாடல் உங்களுக்காக

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். இத்துடன் நிறைவு பெறுகிறது தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 1969 வெளியான தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், டி கே ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், வி ராஜாராமம் ராஜாராம் குரல்களில் இதோ அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இதுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபக்.

இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை இத்துடன் நிறைவு செய்கிறோம். இதனைத் தொடர்ந்து சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 மணி வரை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை அதிகாலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 25 பிராப வருடம் ஆடி மாதம் 31 2026 ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

வேண்டியவற்றை ஐயமின்றி கற்று மெய் உணர்வு பெற்றவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறவாத தன்மையை பெறுவர். குறள் எண் 356, அதிகாரம் மெய்யுணர்.

வேண்டியவற்றை ஐயமின்றி கற்று மெய் உணர்வு பெற்றவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறவாத தன்மையை பெறுவர். குறள் எண் 356, அதிகாரம் மெய்யுணர்தல்.

நேரமும். இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:02 புதிய காலை சேவை செய்திகள், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், காலை 6:15 புதிய காலை, அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரணியா.

0: காலை 6:35 இருக்கு. ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி. ஆடி பருவ விதைப்பு அதிகமான மகசூல் குறித்து விருதுநகர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் சாய்லட்சுமி சரணியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 இருக்கு திரை இசை, 6:55 இருக்கு பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 இருக்கு ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கீழே பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவில், வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடக்கம். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியாக நேயர்களின் விருப்பம், 10:30 ஒரு பட பாடலாக அண்ணாத்தி திரைப்படத்திலிருந்து, 11 மணிக்கு காலை 11 மணிக்கு தபால் பட்டி எண் 111 கீழ் மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள், 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசத கானங்கள், 1:55 சௌராஷ்டிரா பாடல், மதியம் 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 4:02 ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், மாலை 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல். இரவு 7:30 பாட்டு கேட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, கராத்தே பயிற்சிகள் குறித்து கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் பங்கேற்கும் நேர்முகம், 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு சட்ட மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை நீதித்துறை வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி பகுதி 8. இரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு கார்த்திகை தீபன் அவர்களின் பட்டுச்சிறகாக இது அமைந்திருக்கிறது. இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேர்முமாய்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை. பக்தி மனம் கமலும் காலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.